சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட ஹட்டன்லந்து யாஷோத் வந்திருக்கிறாங்க. இன்றி நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் மக்கா, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பகவந்தலாவில் இருந்த கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் என்னுடைய அன்பு அண்ணா தட்சிணாமூர்த்தி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பதாக லிந்துளை மணிக்கவும் வழகா டிவிஷனை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி தன்னுடைய 28வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு தம்பி பதுஷன் மற்றும் சரவணா, சித்தி நிலாந்தி மற்றும் சித்தா பரமகுரு, தங்கைகளான ரேணுகா மற்றும் பிரியதர்ஷினி, சித்தாத் உட்பட சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கலைந்த கிருஷ்ண பக்தர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரோ, அதே போல அன்பனை காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பட்டியில இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பனை சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 5003 3, அதே போல 0123 2 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது வாசந்த காற்றொலியில் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு உங்கள் சிவானி. நேரம் 5:05 கடந்து 42 நிமிடம் வருகிறது. பாடல் இது தேரி திரைப்படத்துக்காக.

என்ன அருமையான இனிமையான பாடல் இல்லையா? நாணயம் திரைப்படத்துக்காக நிகழ்ச்சியில் அலங்கரித்து சென்றிருக்கிறது. சந்தோஷம், நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 1 நிமிடம்.

வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலோடு நிகழ்ச்சியுடைய அடுத்த மனத்தேர்த்துகளையும் நாங்க வந்துட்டோம். 102.6 102.8 அலைவரிசையில் இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலியில் சந்தோஷான நிகழ்ச்சியோடு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7750-3 அதே போல 0312-7750-3 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 6 மணி கடந்து 1 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு யட்டியந்தோட்டு பணாவத்தில இருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், அதே போல குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அழகு சுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தாரு. அதே போல பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயநிதி வந்திருந்தாங்க, உதயன் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம். கேஷா இன்னைக்கு இதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பின்தனியில் இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய தினம் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அதே போல பத்மினி, மணிவி பத்மினி, தினு, தர்ஷன், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாரு. அர்ஷினி மற்றும் உமாச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தார். அதே போல உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. போனாங்கள் இருந்து மகேஷ் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. தெல் தோட்ட ஆதி மூலம் வந்திருக்கிறாரு. இன்றைய நல்ல நாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகள் எல்லாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் வாகரையில இருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. கணபதி மகனோகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பன்னலில் இருந்து உதயா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வேண்டும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பேருவலையிலிருந்து சமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மீப்பிடி கந்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பிரசாந்த் வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. வணக்கம் இனிய காலை, வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? அதே போல அன்பான காலை நேர வணக்கம். எங்களின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த மற்றும் உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கார்த்திக் வந்திருக்கிறாங்க. அதே போல தொண்டைமான செல்வ சந்நிதி சுதன் இருக்கிறாங்க. வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பன்னர்வாலிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாரு. வினோதா மற்றும் லதா கிஷாந்தன், ரோபிஷன், சபீநாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். வெளங்கலத்தோடு நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவியர் ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் மற்றும் நிலானி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு இன்றைய நாள் திருமண நாள், அதே போல பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. திருச்சகலிங்களும் அழைப்பின் வழிகும் அதே போன்ற முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகிற பாடல் இது காதலர் தினம் திரைப்படத்துக்காக.

மனைவி மோகன ராமேஸ்வரி, பபிஷாலினி மற்றும் சஸ்விதன் இளம்வதனி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்கலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாக ஹேட்டாமேட்டிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டத்துல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா. இனிமையான காலநிலை வணக்கம் சிவானி அக்கா, இந்த சந்தோஷமான காலை வேளையில் சந்தோஷாரோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேர்வலை தர்கா நகர்ல இருந்து ரிம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. பெரிய கலாறு உதயன் வந்திருக்கிறாரு. கேஷாயினி மற்றும் கிதோக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல நாவலப்பேட்டை ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறாங்க. நாகஸ்தன ஸ்ரீ சக்தி ஸ்டோர்ஸ்ல ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. பானு, விஜய், மனு, கலைச்செல்வன் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல ஸ்டீவன் ஸ்டைலர்ஸ் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ரசல கமகுசல் ராஜா வந்திருக்கிறார். அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல இனிமேல காலை நேர வணக்கங்களோடு கெகல்வழி தோட்டம் தரிணிகளில் இருந்து ஜீவா வந்திருக்கிறாரு. தம்பி சுதா மற்றும் ஆஜித் அண்ணாமலை மணிக்கும் அண்ணா ஆனந்த் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறார். அதே போல ஹெடன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக நவீன் வந்திருக்கிறாரு. கிண்ணியா மஃப்ரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாரு. இனிமேல காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இந்திய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாக அட்டன்ல இருந்து கலாதேவி ஐயா துறை வந்திருக்கிறாங்க. முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வத்தலையில இருந்து பிரபா வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. வாழைச்சனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அர்ச்சனா திருமலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு வன்னியில இருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல பலாங்குடி அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துர்ச்சகனைகளும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312275003 அதே போல 0312275111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.

இளம் பாடலை தொடர்ந்து வசந்த காற்றலையில் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். அளிக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு விரும்பி கேட்டிருக்கிறாரு.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 13 தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாயிருப்பது நீதிமன்றத்தில் தொடர்புடைய செய்திகள் தான் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். குறிப்பாக பல்லேகம ஹேமரத்ன தேர்வு தொடர்பான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளுக்காக நீதிமன்றம் இப்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரதி உட்பட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அமைவாக அவருடைய மரபணு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு நேற்று தினம் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல வருணோ ஜாயசுந்தரம் ஏற்கனவே தன்னை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சம்பந்தமான விடயத்தில் கைது செய்வதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவரை கைது செய்வதற்கான இப்போதைக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதாக சட்ட அதிபர் சார்பில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். அதே போல இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக தகவல் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பான வழக்கில் போஜி ஜெயசுந்தருக்கு எதிரான தீர்ப்பு ஏறுவரும் ஜூலை 31 தேதி வழங்கப்படும் என்று நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கனயமுள்ள சஞ்சு விவகாரத்தினுடைய விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் பிரதானமான நபர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் பிரதி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன தன்னுடைய காலப்பகுதியில் 2.5 கோடி ரூபாய் நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று தினம் நீதிமன்றில். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல கடந்த 4 காலப்பகுதியில் லஞ்ச ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் பேரில் 32 அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இடம்பெறுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பாடகர் சங்கீஷனுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல ஜனாதிபதிக்கு தமிழரசுக் கட்சி நன்றி தெரிவித்திருக்கிற விவகாரத்தில் செம்மணி விவகாரத்தை பார்வையிட அமைச்சர் அவர்கள் செம்மணி எதிர்வரும் 14 தேதி செம்மணி பகுதிக்கு விஜயம் மேற்கொள்ளப் போவதாக நேற்று தினம் சபையில் அமைச்சர் சந்திரசேரன் அவர்கள் தெரிவித்த தகவல் என பல முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. குருந்தூர் மழை தொடர்பான ஒரு தகவல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல பாராளுமன்றத்தில் நேற்று தினம் பல்வேறு விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதனை தவிர டெங்கு தொற்று டெங்கு பரவல் அதிகமாக இருக்கிறது. எனவே டெங்கு உள்ளமை தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. மக்கள் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட சீரற்ற வானிலை தொடர்பான விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கு. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற முதற்பக்க செய்தியினை பார்க்கலாம். மரபணு பரிசோதனை செய்யுமாறு ஹேமரத்ன தேரருக்கு மன்று உத்தரவு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி. 15 வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சந்தேகநபரான முன்னாள் அட்டமஸ்தானாதிபதியுடைய விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் ஜூன் 16 தேதி அன்று அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று மரபணு பரிசோதனை அதாவது டிஎன்ஏ பரிசோதனைக்காக தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சந்தேகநபரான தேரரிடமிருந்து மரபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை பெற்றுக்கொண்டதோடு பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அதாவது டிஎன்ஏ அறிக்கையை அரச ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது நீதவான் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். மேற்படி வழக்கு நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் சியபத் கசிந்து விக்ரமரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவ தொடர்பில் நிட்டம்பு போலீசாரால் நேற்றைய தினம் மேலதிக அறிக்கை ஒன்றில் தாக்கல் செய்யப்படும் நிலையில் அதனை பரிசீலித்த நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றை மன்றில் சமர்ப்பித்த போலீசார் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பைச் சேர்ந்த சிறுமியால் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்ட ரத்தம் படிந்தது என சந்தேகிக்கப்படும் ஆடை மரபணு பரிசோதனைக்காக ஏற்கனவே அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கமைய வழக்கு பொருளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ரத்தம் படிந்த ஆடை தொடர்பான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு குறித்த அறிக்கையும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய இந்த ஆடையில் சிறுமியின் மரபணு மாதிரி இருந்தமை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அந்த ஆடையில் உள்ள மரபணு மாதிரிகளோடு ஒப்பிடுவதற்காக சந்தேகமான முன்னாள் அட்டமஸ்தானங்களினுடைய
பிரதம பிக்குவாக இருக்கின்ற விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரின் இரத்த மாதிரியையும் பெறுவதும் அவசியமாக உள்ளதோடு சந்தேக நபர் மரபணு பரிசோதனைக்கு அவசியமான இரத்த மாதிரியை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடுமாறு போலீசார் மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் சிறுமியின் ரத்தம் படிந்த ஆடையில் உள்ள மரபணு மாதிரிகளோடு சந்தேக நபரின் மரபணு மாதிரியும் பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அப்பரிசோதனை அறிக்கையை அரச ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடுமாறு போலீசார் மேலும் ஒரு கோரிக்கையும் இங்கு முன்வைத்திருந்தார்கள். அதற்கமைய நேற்று தினம் மன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலனை செய்த நீதவான் சந்தேக நபரான முன்னாள் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் வரும் 16 தேதி என்று மரபணு பரிசோதனைக்கு அவசியமான இரத்த மாதிரியை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்று வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்ததோடு அரச ரசாயன பகுப்பாய்வு பிரிவினர் இத்தொடர்பில் மரபணு பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த அறிக்கையை நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறும் நேற்று தினம் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்புடைய செய்தியும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். புட்டு பெதாதி ரஜிய முதல் அபாவித கலை சித்திய ஷாண்ட் அப்ப என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக இடம்பெடுத்துகின்றன. அந்த வகையில் நாற்காலி கொள்வனவில் மோசடி, முன்னாள் தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் உள்ளிட்ட இருவருக்கு பிணை என்பது அந்த செய்தியாக இடம்பெடுக்கிறது. நாற்காலி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா உள்ளிட்ட இரு சந்தேக நபர்களை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிணையில் விடுவித்திருக்கின்றது. மேற்படி வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்ட இரு சந்தேக நபர்களுக்கும் பயணத்தடை விதித்த நீதவான் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையை விதித்து பிணை வழங்கினார். மேலும் சந்தேக நபர்கள் தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாநகர சபைக்குள் நுழைவதற்கும் இதன்போது தடை விதிக்கப்பட்டது. அத்தோடு இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியை எதிர்வரும் 26 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவு

லேயே முன்னாள் முதலமைச்சர் நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் 10 தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை தென் மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்ததன் ஊடாக அரசாங்கத்துக்கு இழப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டார். இப்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்பதும் முக்கியமான செய்தி. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றத்துடன் தொடர்புடைய செய்தி. கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு கம்பகா ஓஸ்மன் இஷாராவிடம் தடுப்பு காவலில் தொடர் விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு என்பதாக அந்த செய்திக்கின்ற நம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதாள உலகக்குழு தலைவர் என அறியப்படும் சஞ்சீவ குமார சமாரத்னயனும் கனயமுள்ள சஞ்சீவ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஓஸ்மன் குணசேகர எனப்படும் கம்பகா ஓஸ்மன் என்பவரை தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். கனயமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு நேற்று தினம் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரான ஓஸ்மன் குணசேகரவை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதாக குறிப்பிட்டார்கள். நீதிமன்றில் சோதனை உத்தரவு ஒன்றை பெற்று ஓஸ்மன் குணசேகரவின் வீடு மற்றும் காணி வளாகத்தை சோதனையிட்ட போது பல முக்கிய ஆவணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மனுதின பத்மஸ்ரீ பெரேரா எனும் கேல்பத்ர பத்மியின் சிவப்பு அறிவித்தல் உள்ளிட்ட ஆவணமும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு கனயமுள்ள சஞ்சீவுக்கு எதிராக இதற்கு முன்னர் இருந்த வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்கள் அவர் பழகிய நபர்கள் மற்றும் அவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் அடங்கிய ஆவணங்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் கனயமுள்ள சஞ்சீவின் அனைத்து செயற்பாடுகள் குறித்தும் இந்த சந்தேக நபர் அவதானித்து வந்துள்ளமை இதன் மூலம் தெளிவாகப்படுவதாக போலீசார் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் சந்தேக நபரின் காணியிலிருந்து பதிவு செய்யப்படாத மோட்டார் சைக்கிள் ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதோடு அதுகுறித்து கம்பகா நீதவான் நீதிமன்றத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இக்கொலை சம்பவத்தின் மற்றொரு சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை மேலும் 30 தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது சந்தேக நபரான ஓஸ்மன் குணசேகர சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அசித் சிறிவர்தன கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது சேவை பெறுநரை சந்திப்பதற்காக தான் சென்றிருந்த போது அதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் குறித்த குற்றச்சாட்டை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நிராகரித்திருந்தார்கள். இந்நிலையில் மேற்படி சம்பவம் தொடர்பில் அடுத்த வழக்கு விசாரணையின் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் மன்றில் முன்னிலையாகி விளக்கமளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் இது தொடர்பான அறிவித்தலை பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்குமாறும் பணித்திருந்தது. மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் 26 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பட இறங்கு பெதில்லகின் கோட்டி டெகாமாரக் பாடு கரலா ஈட்டப்பு எமதி எஸ் எம் ட நடு என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். வறுமை கோட்டின் கீழ் வாழும் விவசாயிகளுக்கு நிவாரண விலையில் விற்பனை செய்வதற்காக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட இந்த சோள விதைகள் தொகையை 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதன் லாபத்தை அல்லது அதனூடாக வாசியை பெற்றுக் கொள்வதற்காக நோக்கில் அரசியல் தங்களுடைய அரசியல் நண்பர்களுக்காக அந்த சோள விதைகளை விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் நேற்று தினம் வழக்கு தொடர்ந்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
எனவே இந்த விடயங்கள் அடிப்படையாக வைத்து அவருக்கு குற்றப்பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கையின் போது அவர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும், அதேபோல் அரசாங்கத்திற்கு இதன் ஊடாக நட்டத்தை ஏற்படுத்தின குற்றச்சாட்டின் கீழும் அவருக்கு எதிராக இந்த வழக்கை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்திருப்பதாகவும்

அந்த செய்தி பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே 2015 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தங்களுக்கு சாதகத்தன்மை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் அரசாங்கம் மக்களுக்கு விநியோகிப்பதற்காக எளிய விவசாயிகளுக்கு விநியோகிப்பதாக கொண்டு வரப்பட்ட இந்த சோழ விதைகளை இவர்கள் தன்னுடைய அந்த சாதகத்தன்மை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய அரசியல் நண்பர்களுக்கு இதனை விநியோகித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் தொடர்பான செய்தி ஒன்று லங்கா தீபத்திற்கு வெளியாகிறது. நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் லங்காதிபதிகள் மற்றும் ஒரு தலைப்பிடப்படுகிறது. எஸ்டிஐஜி வருண அத் அடங்குவட்ட கெனியுமே தீரணையாக்கின நீதிபதி அபியாச்சனாதிகரணி எதி தன்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அந்த வகையில் அதுபமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை இடம்பிடிக்கிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜாயசுந்தரவை கைது செய்ய தற்போது தீர்மானம் இல்லை, சட்டம் அதிபர் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இதுவரையே தெரிய வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜாயசுந்தரவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யவோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என சட்டமாதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார். 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய எவ்வித நியாயமான காரணங்களும் இன்றி தான் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜாயசுந்தரவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்ட அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் இதனை தெரிவித்திருக்கின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய பட்டபெந்திகே ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் நேற்றைய தினம் இந்த ரிட் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுவில் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் இதனை தெரிவித்தார். அதற்கமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து புதிய கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த விசாரணைகளில் மனுதாரரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருக்கு எதிராக இதுவரை எந்த ஒரு விடயமும் வெளிப்படவில்லை. மனுதாரரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யவோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ விசாரணைகளின் அடிப்படையில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் மனுதாரர் சார்பாக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி சுரேன் ஞானராஜ் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்பாக சாட்சியாளர் ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சுமத்தி சட்ட அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் அண்மையில் நீதவான் நீதிமன்றில் தனது சேவை பெறுவதற்கு எதிரான சாட்சியங்களை முன்வைத்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். அச்சமயத்தில் நீதியரசர் ஆதித்ய பட்டபெந்திகே பிரதி சொலிசிட்டரிடம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி குறிப்பிடும் சம்பவம் தொடர்பில் சாட்சியங்கள் ஏதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா என வினவினார். அதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டரினர் விசாரணைகளில் அவ்வாறு சாட்சியங்கள் எதுவும் இதுவரை வெளிப்படவில்லை என்றும் இவ்விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதன்போது மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி நம்பகமான சான்றுகளின்றி எவ்வாறு இத்தகைய விடயங்களை முன்வைக்க முடியும் என கேள்வி எழுப்பியதோடு தனது சேவை பெறுநருக்கு இடமாற்றம் ஒன்றினை வழங்குமாறு போலீஸ் அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது, எனினும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றார். மேலும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதால் மனுதாரரான பிரதி போலீஸ் அதிபருக்கு பொருத்தமான இடமாற்றம் ஒன்றை வழங்குவது உகந்தது என நீதிபதிகள் அமர்வு இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தது. அதற்கமைய மனுதாரரான பிரதி போலீஸ் அதிபருக்கு பணியிடமாற்றம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் போலீஸ் அதிபர் மற்றும் சட்ட அதிபர் கலந்துரையாடி எதிர்வரும் 17 நீதிமன்றத்துக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதிகள் அமர்வு பிரதி சொலிசிட்டருக்கு பணிப்புரை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய இன்னும் ஒரு நீதிமன்றம் வழக்கு தொடர்பான செய்தி பத்திரிகைகள் வெளியாகிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதே போல இன்று தினம் லங்காதீப தொடர்பான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. பாஸ்குதா பிரகாரிய வளக்கா நுகுனீம பூஜித் எறைவி நடுவ தீந்துவ என மாச தீசிக்குமெனதா என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்படுகிறது. பூஜித் ஜாயசுந்தரவுக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு ஜூலை 31 என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று பயங்கரவாத குண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காமை மற்றும் கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜாயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பும் எதிர்வரும் ஜூலை 31 அறிவிக்கப்படும் என கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கின்றது. மேற்படி வழக்கு நேற்றைய தினம் பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமரும் நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பான வாய்மூல மற்றும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை இருதரப்பினரும் ஏற்கனவே முன்வைத்துள்ள நிலையில் இதுவரை முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வும் இந்த வழக்கின் தீர்ப்பை ஜூலை 31 அறிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று 12 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு தரப்பு சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சனடி சில்வா சாட்சியங்களை மன்றில் முன்வைத்திருந்தார்.
அதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான ஹேமசரி பெர்னாண்டோ சார்பில் சட்டத்தரணி சமிந்த அத்துக்கோருள்ள மன்றில் முன்னோடியாக இருந்ததோடு மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை 15ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி மற்றும் லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்று தினம் லங்கா தீபத்தில் இடம்பெறுகிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மாச அத்திரக்கட்ட ராஜ்ய சேவக திஸ் திகாக் அல்லஸ் திலே என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். கடந்த 4 மாதங்களில் 32 அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதற்கு முக்கியமான காரணம் அரசு பொறிமுறைக்குள் காணப்படுகின்ற லஞ்சம் ஊழல் தொடர்பான விவகாரங்கள். அந்த அடிப்படையில் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையான முதல் 4 மாத காலப்பகுதிக்குள் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு ஊடாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கல்வி, அதேபோல சட்ட அமலாக்கத்துறை, நீதிமன்றம், மாகாண உள்ளூராட்சி சபைகள், சுற்றாடல் நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் பலவற்றினுடைய முக்கிய அதிகாரிகள் என்று தெரிய வந்திருக்கிறது. அரசு பிரிவில் காணப்படுகின்ற லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் நிலையில்தான் இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் முக்கியமான சில நிறுவனங்களுடைய பெயர் பட்டியலும் இருக்கிறது. வலய கல்வி பணிப்பாளர் ஒருவர் இருக்கிறார், அதேபோல காதி நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் இருக்கிறார், அதேபோல உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர், சாஜன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் 4 பேர், அதே போல வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் 5 பேர், உள்ளூராட்சபை நிறுவன அதிகாரிகள் சிலர் என இதில் முக்கியமான பலரும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 786 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுகின்றன. எனவே அந்த அடிப்படையில் இந்த வருடத்தின் முதல் 4 மாத காலத்துக்குள் மாத்திரம் ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 786, இந்த வருடத்தின் முதல் 4 மாத காலத்தில் மாத்திரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 2686 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுகின்றன. எனவே அந்த முறைப்பாடுகளில் கிட்டத்தட்ட 917 முறைப்பாடுகள் தொடர்பில் இப்போது ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே 2686 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற அதில் 1267 முறைப்பாடுகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அதில் 917 விசாரணைகள் இதுவரைக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 151 குற்றச்சாட்டுகள் தொடர்பான அந்த விசாரணைகள் முழுமையடைந்திருப்பதாகவும், எனவே அவை இப்போது சாட்சிகள் போதுமான சாட்சிகள் இல்லாத நிலையில் 693 முறைப்பாடுகள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இவ்வாறு சாட்சி இருக்கின்ற விசாரணைகள் அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கப்பட்டு விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், ஒரு நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வு, அரசு துறை அல்லது முக்கியமான துறைகளில் ஊழல் மோசடி இல்லாத நிர்வாகம் ஒன்று தேவை. அதனை உருவாக்குவதற்காக இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பல்வேறு கட்ட முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இதன் ஊடாக அடுத்தடுத்து லஞ்சம் பெற முயற்சிக்கின்றவர்கள், ஊழல் மோசடி செய்ய முயற்சிக்கின்றவர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கும். எனவே இதுவரைக்கும் 32 அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காக 151 வழக்குகள் இப்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. 1200 அதிகமான வழக்குகள் இப்போது அல்லது குற்றச்சாட்டுகள் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். உங்கள் பகுதிகளிலும் அரசு நிறுவனங்கள், அரசு இணைக்களங்கள் அல்லது அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழல் தொடர்பான விடயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு தெரிந்ததா தொடர்பான நீங்கள் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்பதற்கு இந்த செய்திகள் முக்கியமான சாட்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பாடகர் சங்கீதன் பிணையில் விடுதலை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதனை பிணையில் செல்ல சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. சாவகச்சேரி பகுதியில் உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் பாடலை பாடி அந்த பாடலுக்கு தனது இசை சேர்க்கையில் உருவான சொல்லிசை பாடலை இணைத்து சமூக ஊடகங்களில் கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை கலைஞர் பகிர்ந்திருந்தார். அதுதொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கடந்த 2ஆம் தேதி இளைஞனை கைது செய்து விசாரணைகளின் பின் மறுநாள் 3ஆம் தேதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி அடுத்து இளைஞன் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது.
இந்நிலையில் இளைஞனை விடுதலை செய்யுமாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அத்தோடு உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதேவேளை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் பிணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு நிலையில் இளைஞனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அல்லாது தண்டனை கோவை சட்டத்தின் பிரிவு 120 கீழ் விசாரணைகள் முன்னெடுக்குமாறு சட்டம் அதிபர் போலீஸ் அதிபருக்கு பணித்திருந்தார். அதனடுத்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து இளைஞன் சார்பில் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் மன்று கிடைக்காத காரணத்தால் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மீள் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் இளைஞன் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான செய்தி. அடுத்து இன்னும் ஒரு தகவல், அதனோடு தொடர்புடையதான ஒரு செய்தி. ஜனாதிபதி அனுரவுக்கு தமிழரசு கட்சி நன்றி தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீர்ச்சனை பிணையில் விடுவித்தமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் சானைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி நன்றி தெரிவித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் குறைநிரப்பு மதிப்பீடு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கட்சி சார்பாக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத நன்மையில் பயங்கரவாத தடத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை விடுவிக்கும் சட்ட முயற்சியில் தமிழரசுக் கட்சியின் சிறை சட்டத்தரணி கேசவன் சுயந்தன் ஈடுபட்டிருந்தார். அத்துடன் அவரின் விடுதலைக்கு சிறிதரன் ஜனாதிபதியோடு பேசியிருந்தார். இன்னும் பலரும் சங்கீதன் விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள். நிலையில் சங்கீதன் நேற்று வெள்ளிக்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தமிழரசுக் கட்சியாக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதாகவும் நேற்று தினம் அவதொடர்பான விடயமும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பத்திரிகையில் வருகிறது. 17 திகதி நீதியமைச்சர் செம்மணிக்கு விஜயம் செய்து நிலைமையை ஆராய்வார் அமைச்சர் சந்திரசேகர் சபையில் தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. செம்மணி தொடர்பான விடயத்தில் நீதி வழங்குவதில் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. அது தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 17 திகதி நீதியமைச்சர் செம்மணிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு பற்றிய அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கின்றார். செம்மணி புதைகுழி விடயத்தில் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து ஆழமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றோம். கடந்த காலங்களில் இவ்வாறு மனித எச்சங்கள் தென்படும் போது அவற்றை தெரியாமல் மூடி மறைக்கும் செயற்பாடுகள் நடந்தன. ஆனால் எமது அரசாங்கம் அவ்வாறு செயற்படவில்லை. அதற்கு தேவையான நிதிகளை ஒதுக்குகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தையும் தமிழ் மக்களிடையே நம்பிக்கையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் இவ்வாறான நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் செம்மணி தொடர்பான விடயத்தில் நீதி வழங்குவதில் எமது அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. இதன்படி எதிர்வரும் 17 திகதி நீதியமைச்சர் அவ்விடத்துக்கு செல்ல உள்ளார். அதன்படி செம்மணி தொடர்பில் ஆழமான கருத்தாடல்கள் நடத்தப்பட உள்ளன. அத்துடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல உள்ளார் என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல இந்த விவகாரத்தில் இப்போது இதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல பாராளுமன்றங்களும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அங்குள்ள பிரதேசபைகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது அங்குள்ள பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாளரிடமிருந்ததாகவும் நேற்று தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காரணம் செம்மணி தொடர்பாக. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். குருந்தூர் மலையில் இந்து கோவில் இருந்தமைக்கான சான்று இல்லை. பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ விக்ரமசிங்க அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி ஒன்று வருகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, குருந்தூர் மலையில் இந்து கோவில் இருந்தமைக்கான சான்று இல்லை, பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ சினரத் விக்ரமசிங்க அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ சினரத் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சாரர்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் தேசிய மறுவரிகள் பிரிவின் ஊடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ சினரத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குறித்த அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனார் கோவிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களது கடிதத்தின் தொடர்புடையது. அதற்கமைய எனது இந்த இலக்கத்தை கொண்ட மற்றும் 2026 மூன்றாம் மாதம் 30 தேதி இடப்பட்டு முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர் மலை விவகாரம் அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்பிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் எனவும் அங்கு ஓர் இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1940 ஆண்டில் 9 இலக்க தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் 33 பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டிடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமான என்பதோடு அது 34 பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அத்தகையதொரு பௌத்த மதத்துக்கு தரத்துக்குள் ஒரு இந்து கோவில் நிர்மாணிப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு தரப்பினரால் புனிதமாகவும் கௌரவத்தோடு மதிக்கப்படும் ஒரு குழுவினரை தூண்டும் வகையில் செயற்படுவது மேற்கூறிய கட்டளை சட்டத்தின் 31 பிரிவின் கீழ் ஒரு குற்றம் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய குறிப்பிட்ட விடயங்கள் அடிப்படையில் இவ்விடத்தில் ஒரு இந்து கோவில் நிர்மாணிப்பதற்கோ அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி வழங்க முடியாது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. தயவுடன் அறிய தருகின்றேன். கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருக்கு என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் பிரதியொன்றை உங்களது மேலதிக புரிதலுக்காக இத்துடன் நினைத்துள்ளேன் என்பதையும் தயவுடன் அறிய தரு என்பதாகவும் அவர் இவ்வாறு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் பார்க்கலாம். பலாலி விமான நிலையத்தில் சிலை வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, சபையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பலாலி விமான நிலையத்தில் நடராஜர் சிலையை வைப்பதற்கு நான் எந்த எதிர்ப்பையும் வெளியிடவில்லை, அந்த சிலையை வைப்பதற்கு நான் எதிரானவன் என்று கூறப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை என்று கடல்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். நான் நடராஜர் சிலை வைப்பதற்கு எதிரானவர் என்ற கருத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள நபர் ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் நான் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தும் அல்ல. பலாலி விமான நிலையத்தில் நடராஜர் சிலை ஒன்றை வைப்பதற்கு அனுமதி பெற்றுத் தருமாறு கனடாவில் உள்ள பெண்ணொருவர் கேட்டார். அந்த சிலையை கொண்டு வந்த பின்னர் உங்களுடன் பேசுகிறோம் என்று கூறினார். ஆனால் அதற்கு பின்னர் அவரின் தொடர்பு இல்லை. எனினும் நடராஜர் சிலை வைக்கப்படுமாக இருந்தால் அது பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது, அதற்கு தடை இல்லை, அனுமதி கோரியிருந்தால் அதனை பெற்றுக் கொடுத்திருப்போம். இவ்வாறான நிலைமையில் நடராஜர் சிலையை வைப்பதற்கு சந்திரசேகர் தடையாக இருக்கிறார் என்றும் பல்வேறு கட்சிகளில் முன்னர் இருந்த ஒரு நபர் ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த நடராஜர் சிலை வருவதற்கும் வைப்பதற்கும் எனது உடன்பாடு உண்டு, இதனை தடுப்பதற்காக நான் கடுகளவும் செயற்படவில்லை என்பதாக நேற்று தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்றைய தினம் மற்றொரு தகவலும் நேற்றைய பாராளுமன்ற அமர்வு தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று இடம்பெறுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டிருப்பவர் பிரபாகரனின் மகன் குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன, சபையில் ஆளும் கட்சி எம்பி கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரபாகரனின் மகன் கொல்லப்பட்டமை தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் என்று தன்னை நினைத்துக் கொள்பவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் இவர் ஏன் இதனை குறிப்பிடவில்லை, சுரேசலவின் விவகாரத்தை திசை திருப்பவே இவ்வாறான கருத்துக்களை தற்போது குறிப்பிடுகிறார்கள் என ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் குறைநிரப்பு மதிப்பீடு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உரையாற்றும் போதும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதாகியுள்ள சுரேசலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஒரு குழு அவருக்கு சார்பாக அழைத்ததோடு இன்னும் ஒரு குழு எதிராகவும் மேலும் ஒரு குழு அமைதியாகவும் இருந்தது. இதன்போது இன்னும் ஒரு விடயமும் இடையில் புகுந்து சென்றது.
இலங்கையில் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் என்று தன்னை தானே கூறிக்கொண்டிருப்பவர் பிரபாகரின் மகன் தொடர்பில் கருத்தொன்றை குறிப்பிட்டுள்ளார். அது அவருக்கு சம்பந்தப்படாத விடயமே, ஆனால் அவர் தனக்குள்ள சிறப்புரிமையின் அடிப்படையில் அதனை கதைத்தார். பிரபாகரனின் மகனை ஏன் காப்பாற்றவில்லை என்று அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்படியென்றால் அந்த காலத்தில் அரசாங்கம் யாருடையது? எமது 159 பேரும் அப்போது இருந்தார்களா? இப்போது அது தொடர்பில் கதைப்பவர்கள் அப்போது எங்கே இருந்தார்கள், எங்கே பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இவர்கள் சுரேஷ் செலவின் பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். அசாத் மௌலானா சென்னல்போ ஊடகத்துக்கு வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முடக்கப்பட்டு வரும் நிலையில் அது தவறானது என்ற கருத்தை கொண்டு செல்வதற்காகவே, இந்த விடயத்தை உள்ளே புகுத்துவதற்காகவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மறைமுகமாக இதனை செய்ய முற்பட்டுள்ளார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை குழப்புவதற்காகவே முயற்சிக்கின்றனர். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அரசாங்கம் விசாரணை நிறுத்த என்பதாகவும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ரியாஸ் ஃபாரூக் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்தாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தமிழரசு கட்சி கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள போதும் அது தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு துஷ்பிரயோகங்கள் தொடர்வதாக சுட்டிக்காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லிக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஊடாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாமேற்றத்திறனை எம்ஏ சுமந்திரனால் இந்த பயங்கரவாத தடை சட்ட தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் தொடர்ச்சியான துஷ்பிரயோகம் எனும் தலைப்பில் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த சில வருடங்களாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என பல வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மக்களை தொடர்ந்தும் கைது செய்து தடுக்காவலில் வைத்து வருகின்றவை குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கே இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அத்துடன் இச்சட்டம் நீக்கப்படும் வரை அதனை பயன்படுத்தப்படவில்லை என்ற இடைக்கால தடைக்கான உறுதியையும் அரசாங்கம் வழங்கியிருந்தது. இந்த சட்டத்தினால் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யப்பட்ட ஒரு பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதன் நன்மையில் கைது செய்யப்பட்டிருக்கார். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை செய்தது போல இந்த விவகாரத்தை இலங்கை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் அவர்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றி இந்த கொடூரமான சட்டத்தை தாமதமின்றி நீக்குமாறும் அவருடன் வலியுறுத்துமாறும் நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விடயம் தொடர்பாக உள்ளது தொடர்ச்சியாக ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இரா சாணக்கின் ஊடாக எம்ஏ சுமந்திரன் ஜனாதிபதி அவர்கள் எழுதிய அந்த கடிதம் தொடர்பான செய்தியாகத்தான் அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய லங்காதி பத்திரிகை வழியாக இருக்கின்ற மேலதிக செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் முக்கியமான ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. முரளாகல ரோகல் மோச்சரியன் சிறுரு திகாக் மாருவி அலி ஜஞ்சாலயாக் காந்தா சிறுரு வெனுவட்ட பிரிமு சிறுராக் தீலா என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். முனராகலை வைத்தியசாலை இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் உடலுக்கு பதிலாக ஆணொருவரின் உடல் நேற்றைய தினம் மாற்றப்பட்டு அனுப்பப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்தி ஒன்று பதிவாகியிருக்கிறது. எனவே பின்னர் இறுதிக்கிரியையின் போது உறவினர்கள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் படல் கும்பர அலுபொத்த கொலனிய முஸ்லிம் கிராமத்தைச் சேர்ந்த ஜுபைதா உம்மா என்ற 75 வயதுடைய பெண்ணொருவரின் உடலுக்கு பதிலாக முனராகலை வைத்தியசாலையினுடைய பிரேத அறையிலிருந்து ஆணொருவரின் சடலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எனவே உறவினர்களும் இந்த உடலை பார்க்காமல் கொண்டு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சடலம் மீதான இறுதிக்கிரை இடம்பெறுகின்ற போது இஸ்லாமிய முறைப்படி இடம்பெறுகின்ற போதுதான் அந்த உடலானது வைத்தியசாலிருந்தே முற்றுமுழுதாக வெள்ளை துணியால் மூடப்பட்டே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கொண்டு செல்லப்பட்டு இறுதி தருணத்தில் இறுதிக்கிரைக்காக அந்த சடலத்தினுடைய முகம் பார்க்கப்படுகின்ற போதுதான் அங்கே பார்த்திருக்கிறார்கள் பெண்ணுறவின் சடலத்துக்கு பதிலாக ஆணுறவின் சடலம் கொண்டு பெறப்பட்ட விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து உடனடியாக அந்த சடலத்தை உறவினர்கள் மீண்டும் வைத்தியசாலினுடைய மோச்சரை கொண்டு செல்லப்பட்டு சடலத்தை மாற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வைத்தியசாலினுடைய நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த விடயம் இந்த சிறை அல்லது இந்த மோச்சரியிலிருந்து பிணவரையிலிருந்து
உறவினர்கள்தான் சரியாக சடலத்தை அடையாளம் கண்டு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை அந்த நிர்வாகத்தினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் வந்திருக்கிறது. பேராதினிய கத மியகியே பேதாக் விசவிமக்த சிறுரு கொட்டாஸ் ரச பரீட்சகிட்ட என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தொடர்பான செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் பலியான சம்பவம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இப்போது அவருடைய உடல் பாகங்கள் அரச ரசாயன பகுப்பாய்வு உட்படுத்தப்படுவதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே வைத்தியசாலை வைத்தியொருவர் சுகையினம் காரணமாக சென்ற பெண்ணொருவருக்கு வழங்கிய மருந்தை உட்கொண்ட பின்னர் பெண்ணொருவர் வீட்டிலிருந்து அவசர நோய்வாய் குறிப்பிட்ட நிலையில் பேராதனையை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். எனவே இவ்வாறு உயிரிழந்தவர் பேராதனையை முருத்தலாவ மங்களம பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற 59 வயதுடைய பெண்ணாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். எனவே இவரிடம் இவருடைய கணவர் தற்போது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். எனவே இந்த அவருக்கு வழங்கப்பட்ட மருந்தின் காரணமாகத்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர் முறைப்பாட்டை செய்திருக்கிற நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் திறந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அவருடைய உடல் பாகங்களை கொண்டு சென்று பரிசோதனை மேற்கொள்ளுமாறு, எனவே அந்த பரிசோதனை பின்னர் கிடைக்கின்ற தகவலுக்கு அமைய அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் முக்கியமான தகவலாக லங்காதீப் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் போலீஸ் டைட்டன் கிரிப் ஆன் நாய்ஸி வெஹிக்கிள் ட்ரக் இம்பேரி டிரைவிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீசார் இப்போது நாடு முழுவதும் விசேடமான ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிக ஒளி எழுப்பக்கூடிய சைலன்சரை பொருத்திக் கொண்டு பயணிக்கின்ற இந்த மோட்டார் சைக்கிள்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையை இப்போது போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்றவர்கள் போதைப் பொருளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களா, போதைப் பொருள் பயன்பாடுக்கு ஆளானவர்களா, அல்லது போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு இவ்வாறு செயற்படுகிறார்களா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. வீதிகளில் அதிக ஒளி எழுப்பக்கூடிய பொதுமக்களுடைய செயற்பாடுகளுக்கு இடையூறு விளையக்கூடிய வகையிலான அதிக சத்துடன் பல்வேறு பகுதிகளில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணிக்கின்ற விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அவ்வாறு அவர்கள் பயணிப்பதற்கு மேலதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய இந்த அவர்களுடைய சத்தம் எழுப்பக்கூடிய கருவிகளை பொருத்திதான் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். எனவே அவ்வாறானவர்களை கண்டறிந்து விசாரணை மேற்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்களா என்பது தொடர்பான விடயங்கள் குறித்தும் விசாரணைகளை தற்போது போலீசார் ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிளைட் வித் ஓவர் 200 பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ரக் பை லைட்னிங் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான அதே செய்தி இன்று தினம் சிங்கள பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கத்துக்குள்ளான நிலையில் மீண்டும் 5 நிமிடங்களிலேயே அந்த விமானம் மீள கட்டுநாயக்க மாநிலத்தில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருப்பதான செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானம் ஒன்று இவ்வாறு மீள தரையிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை இந்த விமானம் கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது பயணத்தை ஆரம்பித்த போது வானில் வைத்து இந்த விமானத்தின் மீது பாரிய மின்னல் ஒன்று தாக்கியிருக்கிறது. அதனையடுத்து அதில் கிட்டத்தட்ட 200 அதிகமான பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த விமானத்தை உடனடியாக அவர்கள் விமானி பாதுகாப்பான முறையில் கட்டுநாயக்க விமானத்தில் தரையிறக்கிறார். எனவே அவர்களில் எவருக்கும் எந்த பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. 207 பயணிகளும் 16 ஊழியர்களும் என மொத்தமாக 223 பேர் அதில் பயணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்போது கிட்டத்தட்ட இந்த விமானத்தினுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் தரையிறக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தியும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெடுத்திருக்கிறது. அதே போல டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்னும் ஒரு செய்தியாக முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்டேட் பங்களோஸ் ப்ரீவியஸ்லி used by cabinet ministers still lie idle என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான பங்களோக்களை பயன்படுத்தியிருந்தார்கள். மிக சொகுசு பங்களோக்கள் பயன்படுத்தப்பட்டது. எனவே இந்த அரசாங்கம் கடந்த 2004 ஆண்டு ஆட்சிக்கு வந்த பின்னர்
இந்த அரசு பங்களாக்களை அதிக செலவினங்களோடு பராமரிக்கப்படுகின்ற அரசு பங்களாக்களை அமைச்சர்களுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வழங்குவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதேபோல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிசொகுசு பங்களாக்களிலிருந்தும் அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த நிலையில் இந்த பங்களாக்களை அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டம் வருகின்ற போது அரசாங்கம் அதனை முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்கு அல்லது ஏனைய பொருளாதார தேவைகளுக்காக அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியது. இந்த போதிலும் இதில் இன்னும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக தெரிவித்துதான் இதனும் லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணவில்லை. தற்போது அரசாங்கத்தின் கீழ் இந்த பங்களாக்கள் அனைத்தும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதற்கான திட்டங்கள் இப்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் கூறியிருக்கிறது. முதலீட்டாளர்களை கண்டுபிடித்து அதனை ஹோட்டலாகவோ அல்லது சுற்றுலா விடுதிகளாகவோ அல்லது ஏனைய பொருளாதார ரீதியான லாபம் பெறக்கூடிய வகையிலான ஒரு துறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் அதில் எந்தவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டிதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி டெங்கு தொடர்பான செய்தி. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிருந்திருக்கிறோம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகைகள் மற்றும் ஒரு செய்தி, கொலம்போ டிக்ளேர் ஹை ரிஸ்க் ஆஸ் டெங்கு கேசஸ் மவுண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது. நாங்கள் காணலாம், கொழும்பு மாவட்டம் டெங்கு பரவலில் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்ற மாவட்டமாக பெயரிடப்பட்டிருக்கும் என்பது பிரதானமான செய்தியாக இன்று நாம் டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே கடந்த காலங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக அல்லது தற்போது இருக்கின்ற இந்த தென்மேல் பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக நாட்டில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை மிக சடு அதிகரித்து வந்திருக்கிறது. இதுவரைக்கும் நாடு முழுவதும் 39,100 பேர் டெங்கு தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. நாளொன்றுக்கு 526 என்ற அடிப்படையில் அதிக அளவான டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள். இது மிகவும் பாரதூரமான நிலைமை என்பதாக சுட்டிக்காட்டி எதிர்வரும் 15 முதல் 21 வரை டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று நாடுலாவியில் முழங்கப்படுகிறது. இவ்வாறு இருக்க இந்த டெங்கு தொற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 125.8% வீதமானோர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதாக தெரிய வருகிறது. கொழும்பு மாவட்டம் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதனால் மக்கள் மிகவும் வெளிப்பாக செயல்பட வேண்டும். உங்கள் சுற்றாலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலப்பகுதி டெங்கு உள்ளிட்ட நுழம்புகளால் பரவக்கூடிய ஏனைய நோய்களும் அதிக அளவில் பரவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் மக்கள் இது குறித்து மிகுந்த கவனம் எடுத்துங்கள். எனவே நாளொன்றுக்கு 526 அதிகமான நோயாளர்கள் டெங்கு தொற்றின் காரணமாக அடையாளம் காணப்படுகிறார்கள். எனவே இந்த விடயம் மிகவும் ஆபத்தான ஒரு விவகாரம். எனவே இதனை மக்கள் கட்டுப்படுவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம். எனவே நித்வா சூறாவளியின் போது மக்கள் எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்குகிறோம், அதே போன்று இந்த டெங்கு தொற்றின் போதும் மக்கள் மிகுந்த ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே டெங்கு தொற்று தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இதே போல சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெறுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் கனமழை, வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை என்பது இன்னும் ஒரு செய்தியாக இடம்பெறுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மண்மேடுகளும் பாரிய கற்பாறைகளும் சரிந்து விழும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதனுடன் கொழும்பு ஹட்டன் கண்டி ஹட்டன் நுவரெலியா ஆகிய பிரதான சாலைகளில் அதிக அளவில் பனிமூட்டம் நிலவுவதாலும் மண் திட்டுகள் சரிந்து வருவதாலும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் ஹட்டன் போலீஸ் நிலைய தலைமை அதிகாரி பிரதீப் வீரசேகர வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் மவுசாகலை, கனியன், புரோட்லேன், லக்ஸபான, பொல்பிட்டிய, நவலக்ஸபான, கழுகல, விமல சுரேந்திர, மேல்கொத்மலை, காசல்டி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளன. இதனால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும் படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன. எனவே கடும் மழை பெய்யும் வேளைகளில் நீரோடைகளில் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் மாவட்ட செயலகம் மற்றும் போலீசாரால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் போலீசார் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேநேரம் வெளி மாவட்டங்களிலிருந்து செல்லும் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு பயணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ள அதேவேளை அதிக பனிவூட்ட நிலவுமாயின் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு செல்லுமாறும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பதிரகையில் ஊவா மாகாணத்தில் சிறுவர்களிடையே மந்த போசனை அதிபோசனை அதிகரிப்பு ஊட்டச்சட்டு சத்து விசேட வைத்தியர் வாசனா மரசிங்க தகவல் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இலங்கையில் 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளிடையே மந்த போசனை அதிக அளவில் காணப்படும் மாகாணமாக ஊவா மாகாணம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுளை போதனா வைத்தியசாலையின் ஊட்டச்சத்து விசேட வைத்தியர் வாசனா மரசிங்க தெரிவிக்கிறார். பதுளை போதனா வைத்தியசாலையில் புதன்கிழமை இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் போது கலந்து கொண்டு கருத்தரிக்கும் போதே அவரது விடயங்கள் கூறியிருக்கிறார். மந்த போசனை மற்றும் அதிபோசனை பாதிப்பு உவா மாகாணத்தில் நிலவும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறித்து விரிவாக பேசிய வைத்தியர் வாசனா மாரசிங்க தற்போதைய சூழலில் உவா மாகாணம் 2 விதமான போசனை சவால்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மந்த போசனை போதிய சத்துணவின்மையால் பிள்ளைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் நிலையாகும். இந்த நிலையில் உவா மாகாணத்தில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த மந்த போசனை மட்டுமின்றி பிள்ளைகளுடல் எடை தேவையற்ற வகையில் அதிகரித்தல் நிலையும் அதிகரித்து வருவதையும் அவதானிக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணமாக பொதுமக்களிடையே போசனை மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த போதிய அறிவு மட்டம் குறைவாக இருப்பதே பிரதான காரணமாகும். எனவே எந்த மாதிரியான உணவுகளை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும், சரியான சமச்சீர் உணவு என்றால் என்ன என்பது குறித்து முதலில் பெற்றோருக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து. ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரில் நிதி மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்வதாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கின்றது. அதற்கமைய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ துரித அழைப்பின் இலக்கத்தை போன்ற தொலைபேசி எண்களிலிருந்து பொதுமக்களை தொடர்பு கொண்டு மின்னணு தேசிய அடையாள அட்டை அல்லது டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான பதிவுகளை மேற்கொள்வதாக கூறி சிலர் ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடிகளுக்காக தங்களை திணைக்கள அதிகாரிகள் என போலியாக காட்டிக்கொள்கிற நபர்கள் 011-22-16-011-22-16-077-11-6-7-3-9 மற்றும் 07-4-27-5-6-0-9-8 என்ற ஆகிய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. நாங்கள் கூறிய தொலைபேசி இலக்கம் போலியானவர்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசி இலக்கம். இந்த தொலைபேசி இலக்கத்தில் அழைப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டால் உடனடியாக நீங்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது அந்த விடயத்தை நிராகரிப்பதற்கோ நடவடிக்கை எடுத்துக் கொள்வதும் முக்கியமான செய்தி. எனவே இந்த ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று வேலையை தகவலை பெற்றுக் கொள்ள முடியும். என போலியானவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டும் என்பதுதான் ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகைகள் வருகிறது. சர்வதேச செய்திகளை மையப்படுத்திய செய்தியாக இருக்கிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பிடுகிறது, யுத்திய நவத்வண்ண அமெரிக்காவை ஈரானிய ஹெட அவபோதா கிமிசும் அசங்கராய் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பிடுகிறது. யுத்தத்தை நிறுவனம் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் நாளை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் காய்ச்சத்திருவதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அமெரிக்கா ஈரான யுத்திய நெவத்தி பொரத்தல் மில பை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஈரானுடன் விரைவில் சமாதான உடன்படிக்கை, ஐரோப்பாவில் காய்ச்சலிடப்பட வாய்ப்பு, டிரம்ப் அதிரடி அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பிடுகிறது. ஈரானுடனான மோதலை முடிவு கொண்டு வருவதற்கும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் வழிவகுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வு திட்டம் எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு இறப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் அமெரிக்கா ஈரானுடன் போரை முடிவு கொண்டு வருகிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த வார இறுதியிலே சமாதான உடன்படிக்கை ஒன்று கைதிடப்படக்கூடும் எனவும் இதன் மூலம் ஹோமோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பமாக தெரிவிக்கப்படுகிறது. இலையில் வளைகுடா பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று நாளை ஞாயிற்றுக்கிழமை கைச்சிடப்படலாம் எனவும் அதற்கான நிகழ்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகர் நடைபெற பெரிதும் வாய்ப்பிருப்பதாகவும் மேற்கத்திய அரசியல் வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் ஊடக நிறுவனம் நேற்று வெள்ளிக்கிழமை அறிக்கையிட்டிருக்கின்றது. இதன்படி இந்த உடன்படிக்கைக்கான வரைவு அறிக்கையின் உள்ளடக்கம் முடிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் அதே சமயம் லெபனானில் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் போரையும் இந்த உடன்படிக்கை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றும் தம் நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் இந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த உடன்படிக்கை தொடர்பில் இணக்கம் காணப்படுவது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போரை முடிவு கொண்டு வருவதில் எட்டப்பட்ட மிக முக்கிய ராஜதந்திர திருப்பு முனையாக அது அமையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று சனிக்கிழமைக்குள் இந்த உடன்படிக்கையின் இறுதி வடிவத்தை தயார் செய்து அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது டாகர் கலீஃபா ஆகியோர் உள்ளையில் கைச்சாத்திட இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானை அமெரிக்கா வியாழக்கிழமை இரவு மிக கொடுமையாக தாக்கவுள்ளதாக டிரம்ப் எச்சரித்த சில மணி நேரத்திலேயே இந்த சமாதான உடன்படிக்கை அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஈரானுடனான போரை முடிவு கொண்டு வர நாம் ஒரு மிகச்சிறந்த சமரசத்தை தீர்க்கின்றோம் என அவர் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடனான போரை முடிவு கொண்டு வருவதற்கு நாம் ஒரு மிகச்சிறந்த சமரசத்தை தீர்க்கின்றோம். உடன்படிக்கையில் நாம் கைச்சதுடனேயே இந்த நீரிணை உத்தியோகபூர்வமாக திறக்கப்படும். அது மிகவும் விரைவில் ஒருவேளை இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் இடம்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேற்படி உடன்படிக்கையில் அமெரிக்க சார்பாக உப ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கைச்சதப்படக்கூடும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் டிரம்ப் இவ்வாறு கருத்துக்களை முன்வைக்க ஈரான் தெரிவிக்கின்ற வரையும் நாங்கள் இதுவரை இறுதி இணக்கப்பாட்டுக்கான எந்த ஒரு இணக்கப்பாடுக்கும் வரவில்லை, ஆனால் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றதாகவும் ஈரான் தெரிவித்த விடயங்களை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.

நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அதகோடி உத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 20, 42, 45, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 20, 42, 45, 73. 200,000 பரிசுகள் 7 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 83,28,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், 4,902 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 25, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 25, 35. 1,000,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,74,71,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதர சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 924 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 1, 4, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 1, 4, 4, 5, 2. நேற்றைய நாளில் மொத்தமாக 39,12,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 398 சீட்டில் போவாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,84,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 3,190 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 1, 49, 58, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 1, 49, 58, 72. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 1, 0, 4, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 9, 1, 0, 4, 7. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,2,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,351 சீட்டில் போவாரத்துக்கான சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 38, 75, 76, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 38, 75, 76, 80. லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 9, 0, 8, 8. லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 9, 0, 8, 8. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,57,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,366 சீட்டில் போவாரத்துக்கான கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 13, 50, 57, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 13, 50, 57, 60. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,28,09,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 29,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து 1,020 சீட்டில் போவாரத்துக்கான சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 20, 34, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 20, 34, 38. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,27,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக்லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம்.
ராசியாக நேற்று நாளில் சிம்மராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 25, 35. இது நேற்று நம் சீட்டுக்கு பட்ட 332 சீட்ல போவார்த்துக்கான சுபதாசக்கத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்மராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 25, 35. சிறப்பு இலக்கங்களாக 3, 1, 7, 4. சிறப்பு இலக்கங்களாக 3, 1, 7, 4. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,46,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,458 சீட்ல போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 55, 59, 73, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 55, 59, 73, 79. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 88,09,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,70,2,472 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப்.

0: இருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11,000 பெற்றுகிறது. மொத்தமாக 2,00,000 15,49,000 280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,45,27,000 136 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,846 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 18, 36, 76, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 18, 36, 76, 78. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்ல பெற்றுகிறது. மொத்தமாக 54,91,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 8,26,96,456 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 11, 18, 36, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 11, 18, 36, 73. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 2,00,000 மொத்தமாக 74,61,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,21,94,000 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1,00,000 ரூபாயும் அடுத்த குரான் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,525 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக நேற்று நாளில் ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 21, 36, 37. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 21, 36, 37. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,88,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,14,267 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 484 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 5. நேற்றைய நாளில் 5,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,89,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அதிசம்பத்தனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 791 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 7, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 7, 0. நேற்றைய நாளில் 46,78,480 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6, 102.8.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

இனிமையான காலை நேர வணக்கம் மகிழ்ச்சியோடு தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெர்னாட்ஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாளிகாவத்தே சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. பசரையூர் எஸ் பாலச்சந்திரன் அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ராஜன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேரம் வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு டிக்கோயா புளியாவத்தில் இருந்து பௌல்வின் வந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரோனிகா, மகள் டென்ஷி இருவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கந்தப்பாளையிலிருந்து ஜோன் வந்திருக்கிறாங்க. சித்தன்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இவர்கள் இணைந்து கூட நிகழ்ச்சியில் அடுத்து முடிக்கிறது ஒரு பாடல்.

படித்துக் கொண்டிருக்கும் பாடலில் தொடர்ந்து நானும் நிகழ்ச்சி என்று விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம்.
0: இன்றைய தினமும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 10 மணி வரைக்கும் இன்றைய தினமும் ஒரு சுவாரஸ்யமான கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைப்போடு தான் நாங்க வந்திருக்கோம் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ரைட், ஓகே. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. என்ன தலைப்பு அப்படின்றத கொஞ்சம் லேட்டா நாங்க சொல்லுவோம். சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள பக்கம் வந்து கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மட்டும்தான் இருக்கு இல்லையா?
1: ஆமா. கால் பண்ண வேண்டிய இலக்கு 0102-7500 கதை போல 0102-7500
0: ரைட். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நேரம் இப்போது 8 மணி 1 நிமிடம் ஆகிறது.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் நேயர்களின் கருத்து மேடை கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
1: எங்களுடைய தலைப்பை வந்து நாங்க வந்து இப்ப ஆபீஷியலா லான்ச் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. என்ன தலைப்பு எடுத்திருக்கோம் தெரியுமா?
2: என்ன தலைப்பு நீங்களே சொல்லுங்க.
1: அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக், அதாவது ஒரிஜினல் ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த மீட்டா நிறுவனங்களுக்கு சொந்தமான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. அது இல்லாட்டி தான் நாங்க படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லாம கூட இருப்போம், இந்த முக புத்தகம் இல்லாம இருக்க மாட்டோம், அது பெரிய பிரச்சனை. ஃபேஸ்புக் ஒன்றும் வேலை செய்யலை, நானும் பயந்துட்டேன், ஹேக் பண்ணிட்டாங்களோ, லொகோட ஐடி ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு கொஞ்ச நேரம் வண்டியை போட்டு பிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகுதான் பார்த்தா வாட்ஸ்அப்ல வந்து சில நண்பர்கள் வந்து சர்வர் டவுன் சர்வர் டவுன் சர்வர் டவுனான்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் பிரச்சனையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட் வந்து கிட்னி பக்கம் போனது, அப்படியே வந்து திருப்பி இருக்கிற இடத்துல அமர்ந்து நார்மல்
2: ஆனேன்.
1: ஆமா, நீங்க தூங்கிட்டீங்க போல, அதுதான் இல்லாட்டி நேரம் மரண அறிவித்தல வந்திருக்கும், நீங்க பேஸ்புக் லொக் அவுட் ஆயிட்டேன். சரி ஓகே, அதனால இப்ப வந்து அதை வச்சு ஒரு கேள்வி எடுப்போமே. இன்றைய தினம் இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்க முடிச்சிருந்தா ஷியூரா
2: பாதிக்கப்பட்டிருப்பீங்க,
1: எங்களுடைய நேயர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவர்கள்ட்டையும் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி, சமூக வலைத்தளங்கள் முடங்கினால் அது வந்து நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதுதான் இன்றைய தினம் ஒரு தலைப்பை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஓகே, அத இப்ப நேர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆவலா இருக்கு. என்ன நான் சீரியஸா, எனக்கு வந்து எனக்கு ஏதோ அந்த வலதுகை உடைந்த மாதிரியே போய்விட்டது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா டிக்டாக் வேலை செஞ்சு,
2: அதனால நேரம் போயிடல.
1: என்னதான் எவ்வளவு நேரம் தான் டிக்டாக்கே பாத்துட்டு இருக்கிறது. இப்ப நிறைய வந்து இப்ப அந்த உலகளாவிய ரீதியில என்னென்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய நான் வந்து பேஸ்புக்ல தான் பாப்பேன். நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த என்ன சொல்றது இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க தானே, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், அவங்க வந்து போடுற நிறைய அந்த உலகளாவிய ரீதியான அந்த செய்திகள் அப்படிலாம் நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கறது, தகவல்கள் கூட ஃபேஸ்புக்கில் பார்க்கறது, அது பார்க்க முடியல அப்படின்றது ஒரு மன வருத்தமாக போயிட்டுது. அதே மாதிரி நேர்களே, நீங்கள் வந்து என்ன, நீங்கள் நேற்று அந்த அரை மணித்தியாலும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் இன்றைய தினம் கல் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க 0501 2 7 5 0 0 1
2: அதே போல 0 1 2 7 5 1 1
1: ரைட். உங்களோட பேசுறதுக்காக வணக்கம். ஹலோ ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, நாங்க பேசுறது கேக்குது, ஆனா ரேடியோல கேட்டுட்டு இருக்காரு, அவர் பேசுறதுக்கான. சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கருத்துக்களை நாங்க வந்து நிகழ்ச்சி உடனே கொள்வோம். படத்தக்க நல்லது ஒரு பாடல் வருது, கேப்போமா ஸ்ரீ ஸ்ரூபி?
2: கேட்கலாம்.
1: ஓகே.

0: ஆயுத எழுத்து திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரோமான் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல.
1: நேரம் காலை 8:18.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
3: டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.
4: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
5: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை
6: இது நம்ம இது நம்ம
7: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமர்

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
2: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 8:23 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. ரைட், இப்ப இந்த நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்க ஞாபகப்படுத்தணும் இல்லையா ஸ்ரீ ரூபி? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஐடிஎன் ஊடக வேலையமைப்பு வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அந்த பயணங்கள்ல ஏற்படக்கூடிய விபத்துகள் பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக டே கேர் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்கள் மத்தியில கருத்தரங்குகள் மூலமாகவோ நாடகங்கள் மூலமாகவோ மாணவர்களுக்கு விளங்கும் வகையில இந்த வீதி விபத்துகளினுடைய தாற்பயத்தை வந்து எடுத்துரைத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் மூலமாக தான் இந்த செயல் திட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக மாணவர்கள் வந்து விளங்கிக் கொள்வார்கள். ரோட்ல போகும்போது வாகனங்களை செலுத்தும் போது ரொம்பவும் அவதானமாக பாதுகாப்பாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீதி விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காகத்தான் இந்த செயல் திட்டத்தை ஐடிஎன் ஊடக வலையமைப்பு தற்போது செய்து வருகின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியில நாங்க வந்து தெரிவு செய்திருக்கிற அந்த கேட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா,
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரிய நிலாவணை, சாந்தி கோவிந்தராஜன்.
2: சாந்தி கோவிந்தராஜன், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கின்றேன். உங்கள் இதுவர் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
4: நன்றி நன்றி நன்றி. அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: ஆமா, கருத்துக்கள் விளையாட்டுக்கு கூட அந்த வார்த்தைகளை சொல்லாதீர்கள்.
2: சமூக வலைத்தளங்கள் முடங்கிடுவா?
3: ஆமா, முடங்கினா என்ன ஆகும்? உலகம் உலகம் என்ன ஆகும்? நிறைய பேரு தலையை பிச்சுக்கிட்டு அலைவார்கள்.
2: நேற்று நீங்க வந்து கொஞ்சம் மேலே அணித்திரவுன்னுட்டீங்களா?
3: நிலப்பாடில இருந்திருப்பார்கள். ஸ்தம்பித்து இப்படி யாராரு என்னென்ன நிலப்பாடோட இருந்தாங்களோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருப்பார்கள். அப்புறம் உன்னை தகவலை அறிந்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு போன உயிரே திரும்பி வந்தது போல இருக்கின்றது.
2: ரீசெண்டா பிலிப்பைன்ஸ்ல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு கூட நீங்க உழவு கவலைப்பட்டிருப்பீங்களோ தெரியும்.
3: இல்ல சார், அது மட்டுமில்ல, அது பாக்குறவர்களின் நிலைப்பாடை பொறுத்து. ஆனா நல்லதை தேடுகின்றவர்களுக்கு தொழில் முயற்சி எல்லா நண்பர்கள் உறவுகள் எல்லாம் அவசரத்துக்கு தேடுகின்ற போது இது இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்?
2: மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெயருக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி சாந்தி கோவிந்தராஜன்.
3: நன்றி
2: நன்றி நன்றி. ஓகே, அவங்க பயந்துட்டாங்க. என்ன அப்படி எல்லாம் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நேற்று வந்து எனக்கு இன்னும் யார் வரணும் அப்படின்னு சொன்னா, நேற்று பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை பக்கம் வரணும், அதான் ஆசையா இருக்கு. ஆமா, அவர்களுடைய புலம்புல கேட்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு. நீங்களும் தானே

0: ஜெயராஜன் இசையில் வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நேரம் காலை 8:37.
2: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: மக்கள் சூடிய மகுடமே,
4: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது.

0: ஆனா ஆவன்னா அத்தை புள்ள பேர் என்ன? எங்களுக்கு எல்லாம் பிள்ளையா படிப்பிச்சிருக்கேன் சின்னதுல. ஐயோ ஐயோ வித்யாசாகர் ஐயோகை சூப்பரான ஒரு பாடலோடு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் காலை 8:43 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு தலைப்போட நாங்க பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்ன அந்த குண்டு குண்டு குண்டு குண்டு
1: கேட்டுருக்கு.
0: ஆமா பாட்ட சொன்னீங்க. ரைட் ஓகே. இப்ப சூப்பரான ஒரு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த சமூக ஊடகங்கள் வந்து முடங்கி போனா அது வந்து நாட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதான் இன்றைய நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னு சரியாம ஒரு சின்ன கொஞ்சம் சர்வர் வந்து டவுன் ஆகி இருந்ததன் காரணத்தால ஏற்பட்ட குழப்பத்தினால வந்த கேள்வி தான் இது. குழப்பத்துல பிறந்தவன் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நான் நேர்லயே பாக்குறேன். சரி ஓகே. இப்ப நாங்க வந்து இப்ப நீங்க இப்ப நான் வந்து போன் நோண்டிட்டு தான் இருந்தேன். சரி, அந்த டைம்ல வந்து எக்ஸாம் நான் எழுதிட்டு மண்டை குத்துல வந்து படுத்திருந்து அப்பதான் போன் எடுத்து கையில வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறேன். வெளியில வந்துட்டு என்னடா இது, பிட் அடிச்சது மாட்டிக்கிட்டு சொல்லி டக்குன்னு வேற விதமாலாம் யோசிச்சு பயந்துட்டேன். என்ன பார்த்தா சர்வர் டவுன். சரி ஓகே. ஆனா சமூக வலைத்தளங்கள்லயே வந்து நாங்க நிறைய பேர் வந்து மூழ்கி இருக்கிறதன் காரணத்தால வந்து இது வந்து நிறைய பேருக்கு சரியான ஒரு பாதிப்பாக இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ரைட் ஓகே. இப்போ ஃபேஸ்புக் பக்கமாக நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நேர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்க. 0712-775-0001 அப்படி அடிக்க 0712-775-1111 கால் பண்ணா பேச முடியும்.
1: ஆமா, ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
0: ஆஹா, இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு ரொம்பவும் சிரமமாகத்தான் இருக்கும், அது தெரியும். அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்கோம். சரி ஓகே. யார் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்துல் காதர், அவர் தான் அந்த மெசேஜ் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரைட் ஓகே. அது மாதிரி இன்றைய சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்னர் அந்த காலத்தில் மக்கள் பத்திரிகை வானொலி தகவல்கள் காலதாமதமாகிதான் அறிந்து கொண்டாலும் நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் இப்போது போலியான செய்திகளை பலரும் போட்டு மக்களை குழப்புகின்றார்கள். இவைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தயாகரன், ஜதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்த் இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த கருத்து யார் சொன்ன அப்படின்றது நாலு பேரையும் நாளுக்கு நாலு மார்க்ஸ் போட்டு பிரிச்சு கொள்வோம். சரியா? ஓகே, வேற யார் வந்திருக்காங்க?
1: அதே போல அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனி கால நேரம் வணக்கம் சொல்லி சிவா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
0: வைஷ் ஓகே. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சி கேட்டு இருங்க 10 மணி வரைக்கும். இன்றைய தினம் வந்து அடுத்ததாக ஸ்டார் ஆஃப் த டே சாங் வரப்போகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கார் யார் அப்படின்னு சொன்னா, இசையமைப்பாளர் நடிகர் ஜி வி பிரகாஷ்குமார். நிறைய பல புதிய இசைகளை எங்களுக்கு வந்து கொடுத்தவர், ஒரு சூப்பரான ஆக்டர். நிறைய பல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தாலும் அவர் தரக்கூடிய இசை வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடித்த இசையா இருக்கும். ஸோ இன்றைய தினம் அவர் தான் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கார். அந்த பாடலை இப்ப கேட்டுருவோம். ஓகே,
1: கேட்கலாம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டீங்க. நேரம் இப்போது
2: 8:49.
3: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
4: G8 பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலை சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

0: வனத்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மேல் சபர்கம்கோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரே கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் இன்று அதிகாலை விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கு பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் ஒன்றுக்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இறுதி உடன்பாட்டுக்கு வந்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபா ஷெரீப் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றை இட்டு பிரதமர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக தாம் இருதரப்புடனும் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல்கள் நிலவிய காலம் முழுவதும் இரு நாடுகளுக்கும் இடையில் பிரதான மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயற்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: வசந்தத்தை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்களுடைய இரண்டாவது மனத்தியாலத்துக்கு நாங்க ஓடோடி வந்துட்டோம். நேரம் 9:11 ஆகி கொண்டிருக்கிறது.
2: இந்த நேரத்துல எங்க கூட பேச
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா சோபா இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும்
2: சூப்பரா இருக்கும்.
1: சரி, ஓகே அருள்மொழி. அப்புறம் நேற்று சமூக வலைதளங்கள் கொஞ்சம் முடங்கப்பட்டது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
3: விளையாடிட்டாரு. அது இல்லாட்டி எங்களுக்கு தெரியும், உலகமே அதுதான். சந்தோஷமே எல்லாமே இதுல
1: வந்து
3: குர்பானி போட முடியாம கவலையா வந்துட்டு.
1: அதாவது அந்த வசூல் ராஜா MBBS படம் பாத்தீங்களா?
3: இல்ல இல்ல,
1: என்னது வசூல் ராஜா MBBS படம் பாக்கலையா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அப்ப நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா இப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. முடங்க கூடாது, நாட்டுக்கு கெடுதின்னு சொல்றீங்களா? இப்ப அடிக்கடி அவங்களே பாத்துக்கோ, இருக்காங்களா இல்லையா? ஒன்று விளங்கு. சரி, ஓகே, ரொம்ப நன்றி அருள்மொழி.
3: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, பாட்டு கேப்போமா?
2: கேக்கலாம்.
1: வேணா என்ன போறீங்கன்னு தான் கேக்குறீங்க.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் காலை 9:18.
2: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல். வைரமுத்துவின் வரைகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை பாடியிருந்தார். வேற லெவலான ஒரு பாடல். இந்த பாடல் எப்ப கேட்டாலும் எனக்கு நானே பாடல் போட்ட மாதிரியே இருக்கும்.
1: அப்படியா?
0: சும்மா சொல்லி பார்த்து என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, சூப்பராக நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி விடுகிறோம். நேரம் காலை 9:25 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு தலைப்பு, அதாவது சமூக வலைத்தளங்கள் முடங்கினால் அது வந்து நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதான் கேட்டிருக்கிறோம். இந்த கல்விக்கான பதில் கருத்தை நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா
1: கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5001 கதை போல 0127 5111.
0: வயிறு பேஸ்புக் பக்கமாக நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொள்வோம்.
1: ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு நாள். அது மட்டும் இல்லாம சூப்பரான தலைப்பு அப்படின்னு சொல்லி எட்டையாந்தொட்டையில இருந்து அஷான் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.
0: ஓகே, இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க இருவரும்? சமூக வலைத்தளங்கள் முடங்குவது நல்லதுதான், சமூக வலைத்தளங்களால் நிறைய பாதிப்புகள், நானும் பாதிப்படைந்துள்ளேன் அப்படின்னு யாரு சந்திரா இந்த கமெண்ட் எங்களுக்கு பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இனிமையான வணக்கங்கள் தொண்டமனாறு செல்வச்சந்தினி செல்வச்சந்நிதி சுதன் வந்திருக்காரு. அன்பான வணக்கம், நிகழ்ச்சியோடு தான் நானும், என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்க, பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நன்றி.
1: இனி காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி ஆரையம்பதியில இருந்து ரத்னராஜா நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: ஓகே, எங்கட ஊருக்கு பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தங்க தெய்வலையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக காலை வணக்கத்தோடு வந்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. கருத்துக்கள் யாராவது செல்லிருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் காலை வணக்கமும் பாட்டு தான் சொல்லியிருக்காங்க.
1: ஆமா ஆமா,
0: கட்டாயம் கொஞ்ச நேரம் பாட்டு போடாம என்ன செய்யணும், டெட் ஏர் விட போறேன். இனிமையான காலை வணக்கம், நல்ல தலைப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கிரெடிட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், கருத்து எங்க ஐயா? கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் தான் இந்த கமெண்ட்களை பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி. செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் பாலா கார்த்திகாவும் இனிய காலை வணக்கங்களோடு எங்களை பக்கம் வந்திருக்காங்க. ரைட், ஓகே. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களை பக்கம் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டிக்கு ஃபேஸ்புக் கமெண்ட் இருக்கு, கமெண்ட் பண்ணி வைக்க முடியும். அதையும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்வேன்.
1: ஆமாம்.

0: என்னை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் காலை 9:32.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
3: பசே, ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறது.

நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தை அதாவது அந்த நேற்றுக்கு முதல் தினம் வந்து சரியான கடும் மழை, நேற்று தான் இரவு கொஞ்சம் மழை பெஞ்சது. நான் முதல் நாள் வந்து கடும் மழையா இருந்துச்சு. அப்ப அதை வந்து ஒருத்தர் ஒரு பஸ்ஸுக்குல இருந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அதான் டிக்டாக்ல வந்துச்சு. நானும் பார்த்தது என்ன ஆக்சிடென்டா, அந்த பலாய் கழுவுறது என்ன டக்கு கொஞ்சம் எட்டி பாக்குறது நான் அப்படின்னு நானும் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருக்கும் போது சரியான கடும் மழை, அதை வந்து உள்ளுக பஸ்ல இருந்து அவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அதாவது கொழும்புல இருந்து கிளம்பும் போது அப்ப அதுல வந்து ஒரு எதையும் உன்னிப்பா பார்க்கணும்ன்றதுக்கு எதாவது சொல்றது. அப்ப நான் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த பஸ்ல வந்து அந்த உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணம் அப்படி இல்லாட்டி மட்டக்களப்பு அந்த திருவோணமலைக்கு எல்லாம் போற அந்த பெரிய

0: பார்த்தப்ப நினைக்கா நியூஸ் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. சரி ஓகே, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன பேசுறேன்னு தெரியாம அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணியாச்சு. அதாவது இப்ப சமூக வலைத்தளங்கள் முடங்கினால் அது வந்து நாட்டுக்கு நல்லதா கிட்டதா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கும் போது சமூக வலைத்தளங்கள் வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களும் செய்யுது. அதாவது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், அது மட்டும் இல்லாம என்னதான் இப்ப வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சமூக வலைத்தளங்கள்ல வந்து அந்த தேவையில்லாத வேலைகள் செய்யறது வந்து கொஞ்சம் குறைவடைந்துதான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த சரியான ஒரு அந்த பிரைவசி செட்டிங்ஸோ அதுகள் ஒண்ணுமே இல்லாத காரணத்தால அதை வந்து ஈஸியா மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பிரைவசி செட்டிங்ஸ் அந்த end to end என்கிரிப்ஷன் எல்லாம் வந்ததால ரொம்பவும் பாதுகாப்பான முறையில தான் இப்ப சமூக வலைத்தளங்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க. எங்கட அப்பா கூட இப்ப 8-9 ரீல்ஸ் அனுப்பிட்டாரு. இப்ப என்னன்னா போய் பார்த்தா அதுக்கு ரிப்ளை பண்ணாடே கடுப்பாயிரு மனுஷன்.
1: எல்லாரும் அப்படித்தான்.
0: ஏன் புலப்பு வேற இப்ப ஓவர் டைம் போயிட்டு இருக்கின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ரைட், உங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: சரி ஓகே, வந்தவங்க நீங்க உங்க பேச்ச கேட்டே ஓடிட்டாங்க. அப்ப
0: நான் ஒன்றுமே செய்யலடா. வணக்கம், போயிட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்தா கால் பண்ணுங்க. இந்த இதுக்கு என்ன நாங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒன்று சிக்காமலா போயிடும் நம்ம அறிவுக்கு, அதை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே, இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் த டேஆக ஜொலித்துக் கொண்டிருக்கார் யார்?
1: இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ்குமார்.
2: திரை உலகின்

Streaming in Sri Lanka. Vosam FM. 102.6. 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது.

0: இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம்.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
4: இது நம்ம
5: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.

0: ரைட், நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாங்க வந்தாச்சு. இன்றைய தினம் நாங்க என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுவது நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதா இன்றைய தினம் நாங்க கேட்டிருந்தோம். உண்மையா சொல்ல போனா அது நாட்டிற்கு கெட்டதுதான். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்றது, அது மட்டும் இல்லாம தங்களை வந்து அதாவது அந்த ஃபேமஸ் ஆக்கி கொள்றது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த சோசியல் மீடியா வந்து எங்களை வந்து ஆக்கிரமித்து கொண்டுதான் இருக்கிறது. சோ எங்கள் கருத்து அப்படின்னு உங்களையதானே சமூக வலைத்தளங்கள் வந்து முடக்கப்பட்டால் அது வந்து நாட்டுக்கு பெரும் கெட்டதாக முடியும் அப்படின்றது எங்களுடைய வாதத்தை சொல்லி முடித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றோம். தொடர்ந்து நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு கலையத்தில் சங்கர் பிடிபெறும் நாங்கள்
1: நான்
0: என்று சிவலட்சுமி நோங்கர் மூர்த்தி வணக்கம். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வடாந்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒரு விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. திருவிழாவை முன்னிட்டு திருச்சொருப பவனி இன்று பிற்பகல் 2:30 முதல் இரவு 10 வரை புனித அந்தோணியார் சிறையை ஏந்திய ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் கொட்டாஞ்சேனை மற்றும் கரையோர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மோதரை பகுதியிலிருந்து புறக்கோட்டை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் ஹெட்டியாவத்தை சந்தியில் இடதுபுறம் திரும்பி ஜோர்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தை வழியாக ஆமர் பாபர் சந்தியை நோக்கி செல்ல முடியும். புறக்கோட்டையிலிருந்து மோதரை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் சீனா வீதி, பிரதான வீதி, ஹெஸ்பாக சந்தி, ஆட்டுப்பட்டி தெரு வீதி, ஸ்ரீ ரத்னஜோதி சரவணவத்து மாவத்தை, மகாவித்யாலய மாவத்தை, கடிகார கோபுர சுற்றுவட்டம் மகாவித்யாலய மாவத்தை மற்றும் ஆமர் பாபர் சந்தி வழியாக பயணிக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே நிலவி வரும் பரஸ்பரம் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான பதற்ற நிலையை தீர்ப்பதற்கு உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு பணிகளை பொது எல்லையில் மேற்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். கடந்த 2024 முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆவணமற்ற குடியேறிகளை இனம் கண்டு நாடு கடத்தும் இந்தியாவின் செயற்பாடு காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் சிக்கல் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புதுடெல்லியில் நடைபெற்ற 4 உயர்மட்ட எல்லை அதிகாரிகளின் கூட்டத்தின் இறுதியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேசும் இந்தியாவும் 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இது உலகின் மிக நீளமான எல்லைகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான கால நேர வணக்கங்கள். எல்லாரும் எங்கடா காணமே நம்ம ஈட்ஸ்ல சங்கர் அப்படின்னு யோசிச்சிங்களா? வந்துட்டேன் ரொம்ப நேரமா வந்துதான் இருக்கேன். நான் குடிக்க போறேன் அப்படின்னு போனதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ரைட், இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா மற்றும் ஸ்ரீசோபிக்கு நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். இந்த நிகழ்ச்சி பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிட் சுயாதன இசை கலைஞர்கள் இசை படைப்புகள் எங்க இருந்தாலும் தெரிய கொண்டு உங்களுக்கு தரப்போகிறோம். நான் யார் அப்படின்னு நான் தான் சங்கர் புஷ்பராஜ். தொடர்ந்து 12 மணி வரை சுயாதீன இசையை கேட்க ரெடி ஆகுங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்படுத்தி இணைந்து கொண்டு சொல்லலாம் உங்களுக்கு பிடித்தமான சுயாதீன இசை பாடல் எது அப்படிங்கிறதுக்காக. அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-2775 0031 அல்லது 0112-2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. சரி, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்க நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே கூட பதிவிடலாம். உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல், நம் நாட்டு பாடல் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க சுயாதீன இசை கலைஞர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அது இந்தியாவா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம், யூஎஸ்ஏவா கூட இருக்கலாம், என்ன பாட்டு ஆனா அது கண்டிப்பா தமிழ் பாடல மட்டும்தான் இருக்கணும். அதை வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா தேடி எடுத்து கொண்டு தரதுக்காக நானும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம் நாட்டின் பெருமை ஒருத்தர் இருக்காரு, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADK ஆரியன் தினேஷ் கனகரட்னம் அவர்கள். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ரேஞ்சை வந்து எட்டி பிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து நமக்காக நிரூபிச்சு தந்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில இருந்து இந்தியா வரை போயிட்டு இந்தியாவில் ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணி அப்பயும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை விடாம இன்னும் பாடல்கள் செய்துட்டு இருக்காரு. அவர் வந்து ரவி ராய்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு சிங்களத்துல. விஜய் ஆண்டனிக்காக இந்த வெத்தலை வெத்தலன்னு ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா, அவர் தான் அவரோட இணைந்து வந்து சிவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் ஒன்று பண்ணியிருக்காரு. இது வந்து சிவனை பற்றிய ஒரு பாடல். ஆடியோ எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமோ அதை விட அனிமேஷன்ஸ்ல அவங்க பண்ணிருக்க வீடியோவும் பிரம்மாண்டமா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த பாடல் தரம், பாடல் கேளுங்க, கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இப்போ நீங்க கேட்டு வந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஓ ரசிக்கும் சிவானே அப்படிங்கிற பாடல், ஓ இது இந்தியன் பாடலே அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பீட்டை மட்டும் எடுத்து ஒரு சாம்பிளிங் பண்ணி அதுக்கப்புறம் அதுல யார் இணைந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராப் சிலோனோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கில்மிஷா பண்ணியிருந்தாங்க. கில்மிஷா ஒரு பெரிய ஸ்டார் ஆகி எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராப் சிலோன் வாகிஷன் அந்த டீம் வந்து என்ன பார்த்திருக்காங்க, அவங்கள வச்சு இந்த பாடலை பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லலாம். வாகிஷன் ஆக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாகிஷன் ஆத்விக் திஷோன்னு சொல்லி மூணு பேர் இருக்காங்க ராப் சிலோனில். அவங்களோட நம்மளோட கில்மிஷா இதை வந்து சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கண்ணா தான் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிஷி செல்வம் தான் இதை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ஒரு சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்திருக்கோம், கேட்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்களும் நான் போடுற பாடல்கள்லாம் ஆஹா இப்படி இருக்கே இந்த பாட்டு அப்படின்னு திரும்ப சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த பாட்டோட வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஆடியோ நம்ம தந்துட்டோம், வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு பிடித்து போகிறதுக்கான இன்னும் ஒரு 10% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312-275-0001 or 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னு சொன்னால் நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே வந்து உங்களோட கமெண்ட்ஸ்களையும் கருத்துக்களையும் இணைத்து கொள்ளலாம். சரி, நான் ஒரு ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு வரேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிஞ்சாங்கேணியிலிருந்து வந்து அஷூர்தீன் வந்திருக்காங்க. அன்பன காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை நிகழ்ச்சியோடு நானும் சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா காலை வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க. நம்மளோட வசந்தம் சொந்தங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கம் சொல்லி சென்னையிலிருந்து ஒரு சிங்கர் வந்திருக்காரு, சிவராம் நடராஜன் தான் வந்திருக்காங்க. சரி, அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் வந்திருக்காரு பசரையூர்லேருந்து. ஹாய் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சிவா நோர்வுட்லேருந்து வந்திருக்காங்க. ரைட், இப்படி இருக்கும்போது நீங்களும் மலைப்பிடி ஏற்படுத்துங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பாடல் இருக்குது, இந்த பாட்டு எங்களுக்கு வேணும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. ஷனுக்கோ இந்தியா அப்புறம் இது இல்லாமல் நம்மளோட அஸ்மீன் அவர்கள், பொத்துவில் அஸ்மீன் அவர்கள் கவிஞர் எழுதுன பாடல் அது, அந்த பாடலையும் எடுத்து வச்சிருக்கேன். அழைப்பின் ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், உங்களுக்காக அந்த பாடலையும் தரேன். அடுத்த ஒரு பாடல் வரப்போகிறது, இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சொல்லிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை புலவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராவணனுக்காக ஒரு ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராக் தான் உங்களுக்காக தரப்போகிறோம். ராவணா அப்படிங்கிறது அந்த ட்ராக்கோட பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களிடமிருந்து பாடல்கள் வர்றது கொஞ்சம் குறைந்திருந்தாலும், இந்த பாடல்கள் வந்த டைம்ல இல்லை இந்த ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆன டைம்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு, இல்லைன்னா ஒரு கவனத்தை ஈர்த்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். யார் இவங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான் வரப்போது. இந்த பாடலை கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க இந்த பாடலும் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

ஹிப்ஹாப் பிரதர்ஸோட கார் ஆட்பாடலும் கேட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொன்னா மலேசியன் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து நம்ம போகவே முடியாது. அப்படி இருக்கிற மலேசியன் ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த அபாக் பிராதர்ஸ். இந்த ரெண்டு பேரும் பண்ண பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் காதல் தோல்விக்காக பல பாடல்கள் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு பாடல்களுமே பாட்டு கிடையாதுங்க, பல சம்பவங்கள் சரித்திரங்கள் பேசும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் அப்படிதான் இருக்கும். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மலைப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 011-2-7-5-0-0-1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் கேடுங்க. இது நம்ம இட்ஸ் நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரி, இப்படிலாம் இருக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஎன் ஊடக வலையமைப்பின் அனுசரணையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் அப்படின்னு சொல்ற ஒரு வேலைத்திட்டம் ஒன்று நாம வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு துணைப்பொருளின் கீழே வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக தான் இது மேற்கொண்டுட்டு இருக்கோம். வரும் கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று இதன் பற்றியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கான நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கான அப்டேட்ஸ் வரும்போது வந்து உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். சரி, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட நம்மைட்ஸ் போஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு பிடித்தமான நம் நாட்டு பாட்டு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ உங்களுக்காக பலரும் சென்ற வாரம் வந்து கேட்ட ஒரு பாடல் இருக்குது, அதுதான் நம்மளோட ஐயோ சாமி பாடல் அப்படின்னு சொல்லி நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா. கவிஞர் அஸ்மின் அவர்களின் வரிகளில் வந்த பாடல். இந்த பாடல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மனசையும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான பாடல். ஸோ அந்த பாடலை உங்களுக்காக தரேன். ஐயோ சாமி கேளுங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பினையும் ஏற்படுத்துங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

இலங்கையில இருக்கிற பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ஏராளமான பாடல் தந்துட்டு இருக்கும் போது நீங்கள் வளர்ப்பினை ஏற்படுத்தி பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் பாத்தீங்கன்னா 0112 275 0001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பேசுங்க. இப்போ அழைப்பில் ஒருவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வந்ததே ஒரே அவர் அழைப்பும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கோளாறுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி பேசலாம். மறுபடியும் ஒரு முறை இலக்கங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 0112 275 0001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படின்னா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, வசந்தத்தின் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நம்ம ஹிட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன, இலங்கை பாடல்கள் என்ன, அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கலைஞர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து சொல்லலாம். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இருக்குது. ஏன் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி இண்டிபெண்டன்ட் பாடல்களுக்காக நாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவருக்கான காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா ஏராளமான நேரங்கள் இருக்குது, ஏராளமான மனுத்தியாலங்கள் இருக்குது. எல்லா பாடல்களையும் கொண்டாடுவதற்கும் எல்லாரையும் கொண்டாடுவதற்கும் நமக்கு பிடித்த சுயாதீன இசைக்கலைஞர்கள் அல்லது இசைக்கலைஞர்களை உங்களுக்கு பிடித்தவர்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நம்ம ஹிட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட நிகழ்ச்சி. இது வெறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு ரேடியோவாக நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தினூடாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் நம் நாட்டு கலைஞர்களுக்கும் சரி சுயாதீன இசைக்கலைஞர்களுக்கும் சரி களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறோம் உங்களுக்காக அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். பல வருட காலங்களாக இதை

0: அழைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கோளாறா தான் இருக்கு. இப்ப யாரு இருக்கான்னு பார்ப்போம். வணக்கம். சரி பரவாயில்ல, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாத்துட்டு வந்துடும். இவரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருந்து இங்கே கிடையாது, இந்தியாவில இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருந்து இப்போ ஒரு மோஸ்ட் வாண்டடான ஒரு மியூசிக் டைரக்டரா மாறி இருக்க ஒருத்தரோட பாடல் தான் அடுத்து நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருவர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இது?
1: அட்டன்ல இருந்து சல்மான்.
0: சல்மான் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேனா.
0: சல்மான் என்ன செய்றீங்க நீங்க?
1: பாடா பாட்டு கேட்டுக்க இருக்கேன்.
0: ஆஹா, ஏ முழு நேரமா நமக்கு பாட்டு கேக்குறதா வேலையா?
1: இல்ல நான் இப்பதான்.
0: ஆஹாஹா, சல்மான் என்ன செய்றீங்க நீங்க? அதை தாண்டி
1: இல்ல நான் தப்பா
0: பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாரு?
1: அப்படிலாம் எனக்கு ஸ்ரீலங்கால எடுத்த பாட்டு முத்தம்மா பாட்டு பிடிக்கும்.
0: முத்தம்மா? என்ன முத்தம்மா பாட்டு?
1: நிறைய பாட்டுல கேட்டிருக்கேன், ஸ்ரீலங்கால எடுத்த பாட்டு.
0: அதான் ஸ்ரீலங்கால எடுத்த முத்தம்மா. ஓ, நம்மளோட ஆக்கூர் அணில் அவர்கள் பண்ண பாட்டா?
1: ஆமா.
0: அடடா, ஹட்டன்ல இருந்து வந்ததுனால உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அப்படியா?
1: ஆமாண்ணா.
0: சரி சரி, ஓகே. உங்களோட நண்பர் அவரு?
1: இல்லண்ணா.
0: சரி பரவாயில்ல, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் முத்தம்மா பாட்டு தாரு. சரியா? சரி, இப்ப யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: வசனம் கேக்குற எல்லாத்தையும்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து பாக்கலாமா? நன்றி. எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி. அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம். யார் இது? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இது?
2: வணக்கம். செல்வகந்தையில இருந்து அன்னி லோகம்பா கதைக்கிறேன் அண்ணா.
0: லோகம்பால்? அப்படியா?
2: ஓ, அன்னி லோகம்பால் அண்ணா.
0: அன்னி லோகம்பால். இப்ப நீங்க யாருக்கெல்லாம் அன்னி? அது என்ன அதுக்கு அதுக்கான மீனிங் என்ன? முன்னாடி அப்படி அன்னின்னு வர்றதுக்கு காரணம் என்ன? அன்னை லோகாம்பாள்னு கோயில் இருக்கு எனக்கு தெரியும், இது இதுக்கான காரணம்
2: அதாவது நம்ம அப்பா வைத்த பேரு அனி. அனி?
0: அனி, ஓகே.
2: அது வந்து அந்த எழுத்து வடிவம் பேச்சு வடிவத்துல அன்னின்னு வந்துட்டது. என்ன அன்னின்னு தான் கூப்பிடுவாங்க
0: எல்லாரும் அண்ணி. ஆஹா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அன்னியா இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்ப இந்த அன்னிய கல்யாணம் பண்ண அண்ணன் எங்க?
2: அண்ணா
0: கிளம்பி போயிட்டாரு இல்லையா? நீங்க எல்லாரும் கண்ணியா இருக்கு, நான் கிளம்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகேம்மா, சூப்பர். என்ன செய்றீங்க இப்ப நீங்க?
2: எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்தவங்க யாழ்ப்பாண கேம்பஸ்ல இருக்காங்க, ரெண்டாவது இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு போயிட்டாங்க, மூணாவது பாபா பயோ படிக்கிறாங்க, தம்பி டென் படிக்கிறான்.
0: அடடா, அப்ப நீங்க வந்து ஒரு வெற்றிகரமான ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுங்க. கணவன் அங்க ஒரு பக்கம் போயிட்டு பிள்ளைகளுக்காக உழைக்கும் போது பிள்ளைகளை சரியா வழி நடத்திருக்கீங்க நீங்க, அப்படியா? அவர் சரி ஒரே வேலையை டெய்லி பாக்கணும், நீங்க அப்படி இல்ல, உங்க வேலையும் பாத்து பிள்ளைகள் வேலையும் பாத்து.
2: ஆத்ம திருப்தி ஒண்ணா.
0: அடடா அடடா. சரி அண்ணி, நீங்க சொல்லுங்க, நம் நாட்டு பாடல்கள் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? அடுத்த கிழமை அந்த பாடல எடுத்துட்டு வர. சரியா?
2: எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த பாட்டு, ஏன்னா நம்ம நாட்டை பத்தி பெருமையா எல்லாமே சொல்ற கூடிய வாய்ப்பு அதுல இருக்கண்ணா.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அண்ணி அடுத்த பாடலுக்காக?
2: நமது கணவர் முத்துலிங்கத்துக்காகவும், மகள் நிதுஷா, சார்மியா, வக்தினியா, மகன் கபிஸ்கர், மற்ற உற்றா உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் கேட்டிருந்தேன்.
0: சரி, அனைவரையும் இணைத்துக்கொள்ளலாம். நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக.
2: நன்றி நன்றி.
0: இப்படிதான் வசந்தத்தின் சொந்தங்கள் அங்க எங்கெல்லாம் இருந்து டக்குனு காலை எடுங்க, எடுத்து டக்குனு எங்களோட நம்பரை டயல் பண்ணுங்க, டயல் பண்ணுங்கன்னு சொன்னா எங்களோட பேசலாம். பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா பாருங்க, முத்தமா கேட்டாங்க, இலங்கை என்பது தம் தாய் திருநாடு அப்படின்னு கேட்டாங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. நான் அடுத்த கிழமை அதெல்லாத்தையும் அப்படியே தேடி எடுத்துக்கொண்டாந்து உங்களுக்காக தாரேன். நாம கேட்டு ரசிச்ச நம் நாட்டு இசையையும், இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கையும், இந்த இண்டிபெண்டன்ட் வைபையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்க இலசுகள் மத்தியிலையும் கடத்தி செல்வோம். நாம கேட்ட அப்படிங்கும் போது என்னையதோ பழையாள் நினைச்சிடாதீங்க, நானும் இலசு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM
1: அண்ணாமலை
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
3: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: தலைவலியை கொடுக்க வேண்டியது.
2: அப்பா வரட்டும், அப்ப பேசுறேன்.

மற்றும் சல்லா கடே சாத் சப்ப கட்டுக்கு சப்பு குட்டுற மட்டம் தட்டுற கடே சாத் குட்டுத்த காசுக்கு மேல குப்புற வேலை பக்கற படேல் பார்ட்டி அரைச்ச மாவை அரைச்ச டிக்கல அணைச்ச அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டு லிக்கு.

வசந்தத்தின் நம்ம இட்ஸ் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைப்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரியல் டேலண்ட் எல்லாம் யார் யார் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காலர்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பினை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் எங்களுக்கு டைம் கிடைக்கதே இல்லை உங்களை எல்லாரும் இணைத்துக் கொள்வதற்காக. டைம் கிடைக்கும் போது இணைத்துக் கொள்றோம். இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு நீங்களும் போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 011-2-775 001 அல்லது 011-2-775 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் பேஸ்புக் பக்கம் போங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா எங்களோட நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுக்கோ. அந்த பதிவின் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் வந்து பதிவிடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக யஜீவன் அவர்களோட இசையில், யஜீவன் அவர்களோட குரலில், அப்புறம் ராப் பாடி இருக்காரு நம்மளோட எஸ்ஜி பிரபு. ஒரு பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணல, ஆனா நம்மளை காதலிச்சிருக்கா, பரவாயில்ல எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு காதலனும் இந்த மாதிரிதான் சொல்ல நினைப்பான். அந்த மாதிரியான ஒரு பாடல் வருது. இந்த ஆர்டிஸ்ட் எங்க சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாத்திலேயே சேர்ந்தவங்க தான். சோ ஒரு சூப்பரான பாடல். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GE பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு GI பாக்ஸ் பார்.

0: நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றது பசங்க தான். போனா போங்கடி, வந்தா வாங்கடி அப்படின்னு சொல்றதும் பசங்க தான். இப்போ இந்த பாடல் வந்து யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனா போங்கடி கிரிஷ் மனோஜ் அவர்களோட பாடல் தான். சகிஷ்ணா சேவியர் தான் இந்த பாடலுக்கான இசையை அமைத்து கொடுத்திருந்தார் அப்படிங்கறதை ஞாபகப்படுத்துறோம். சோ நீங்களும் மலைப்பை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். இது நம்மை, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இதுதான் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள், 0112-275 0301 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக ஒருத்தவங்க, வணக்கம். ஓ வணக்கம். அடடா, இந்த மாதிரியான காலர்ஸ் எப்பவுமே எல்லா நிகழ்ச்சிகளையுமே வரமாட்டாங்க, எப்பயாவதுதான் வருவாங்க. இந்த மாதிரியான காலர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கலைப்பினை ஏற்படுத்திட்டு அவங்க வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர், வணக்கம். வணக்கம், யார் இது? உங்க பேர் என்னது? சரி, என்ன செய்றீங்க நீங்க?
1: என்ன
0: படிக்கிறீங்க? சரி, ஓகே, சிறப்பு. சொல்லுங்க பாக்கலாம், உங்களுக்கு நம் நாட்டு பாடல்கள் அல்லது சுயாதீன இசை பாடல்கள் என்ன பிடிக்கும்? எது? முட்டக்கலக்கி சுயாதீன இசை பாடலாம் உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி, எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதுக்காக. நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க இன்னும் ஒருத்தவங்க, வணக்கம். ஆஹா,
2: என்ன
0: செய்றீங்க நீங்க? இப்படி பாரம்பரிய முறையிலான நெசவு செய்றீங்களா? என்னங்க நடக்குது நாட்டுல இருக்கு
2: முடிக்கிறாங்க?
0: நான் அதை கேட்கல உங்களுக்கு. இந்த பாரம்பரிய முறையில அந்த பழைய முறையில செய்வாங்களே, அந்த மாதிரி நெசவு செஞ்சிட்டீங்களான்னு கேக்குறேன் நான்
2: உங்கள்ட்ட. பழைய முறையில இல்ல சார், இப்ப உள்ள முறைதான்.
0: இப்ப உள்ள மெஷின்ஸ் அப்படி எல்லாம் போட்டுதான் செய்றீங்களா?
2: பழைய முறை இப்ப அந்த குளிர்ச்சாடியெல்லாம் பெல்லி.
0: அது சரி. இப்ப எவ்வளவு காலம் இந்த தொழில நீங்க இருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு? நீங்க உங்க காலத்து பாட்டு கேட்டிருக்கீங்க, நான் உங்கள் தோழன் இல்லையா?
2: சரி, நான் உங்கள் தோழன் தான் பாட்டு.
0: நான் உங்கள் தோழன் தான் பாட்டும். சரி, நான் உங்களுக்காக அடுத்த வாரம் இன்றைக்கு அந்த பாடல் தருவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனா அடுத்த வாரம் நான் உங்களுக்காக நிச்சயம் அந்த பாடலை தருகிறேன். நான் உங்கள் தோழன் திரைப்படத்தில் இருந்து நான் உங்கள் தோழன். உங்க பேரை திரும்ப இருக்க சொல்லுங்க. அப்துல் நாசிர் மருதமுனைக்காக தாரேன். சரியா, நன்றி.
2: மற்றும் பாடலை கேட்பதற்கு வசந்த நேர்கள்
0: இருக்கிறார்கள்,
2: எல்லாரும் ராபி, வசந்தம் ராபி, நஜ்முடீன், என்றென்றும் பதீதீன், மற்றும் இஜ்ராவீனி, சலீம், அசுரப், அபுல் ஹசன்,
0: எல்லாரையும் சேர்த்துக்கலாமா?
2: ஆமா, எல்லோருக்கும் தான்.
0: சரி, நன்றி நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக, நம்ம கூட பேசுறதுக்காக. இன்னும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இது?
3: என்ன
0: செய்றீங்க வினோத்? நீங்க
3: டிரைவ்
0: பண்ணும்போது தொலைபேசி எல்லாம் எடுத்து பேசக்கூடாது. சரி, போன கோழியாட்ட கொடுங்க.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் என்னது?
4: சந்தோஷ்.
0: நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தது பார்த்தது, உங்க ஓனர் சந்தோஷமா இருக்கணும். அதனால இந்த வாகனம் ஓட்டும் போது வந்து அலைபேசி எல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது அவருக்கு, புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணும் ரெண்டு பேரும் டக்குன்னு வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க. சொல்லுங்க வினோத்துட்டு, வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு ஓரத்துல போடுங்க. நாங்க கூலிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், டேக் கேர், பயணத்தின் போது ஆன பாதுகாப்பு, ஐடி ஊடக வளையம்பு, கிளீன் ஸ்ரீலங்காவில தந்துகிட்டு இருக்கோம். நீங்க வானத்துல போயிட்டு என்கிட்ட காய்ச்சா எப்படி சரியா இருக்கும்? சரி வினோத், சொல்லுங்க வினோத், எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கிறோம்.
0: சரி வினோத், எப்போதுமே வாகனத்துல போகும்போது தொலைபேசி எடுத்து பேசாதீங்க, சரியா?
1: ஓகே.
0: சரி இப்ப சொல்லுங்க, எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்? ரசிகர்கள் காலையில ஒரு பாடல் தந்தது பாட்டு இருக்குமா? யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க? எல்லாருக்காகவும், பக்கத்துல இருக்க உங்களோட கோலையாவுக்காகவும். சரியா? சரி, நன்றி நன்றி நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக. சரி, தொடர்ந்தும் நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். நம்ம இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் 12 மணி வரைக்கும் நான் உங்க கூட இருக்க போறேன். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112 7175 0013 அல்லது 0112 7175 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங் வருது, பாட்டை கேளுங்க, கேட்டு அப்படியே பேஸ்புக் பக்கம் போயும் உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம இட்ஸ் பதிவின் கீழே பதிவிடுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: வசந்தத்தின் நம்ம ஹிட்ஸ் கேட்டுருக்கீங்க. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். ஒரு ரியல் இண்டிபெண்டன்ட் வைபுக்கில் எல்லாமான இண்டிபெண்டன்ட் பாடல்களை உங்களுக்கு அதை கேட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாடு பக்கத்து நாடு எதிர்த்த நாடுங்கிற பேதமே கிடையாது. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பாடல்கள் வந்து உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை பேசுங்க. 01 2 2 75 01 2 2 75 01 2 2 75 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்களா நான் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வசந்தத்தின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: ஜனவரி
0: பொங்கலுக்கு போனதா?
1: இல்ல இல்ல, பொங்கலுக்கும் போகல, நான் டிசம்பர்ல போனது.
0: டிசம்பர்ல போனது. சரி, இப்ப எப்பதான் போகலான் இருக்கீங்க திரும்ப?
1: அடுத்து தீபாவளி தானே ஒரு ரெடியா?
0: தீபாவளிக்கு தான். சரி, ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த இலங்கை பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்னது? இது நியாயமா தலைவர்? நம்ம நாட்டு பாடல்கும் போது தமிழ் பாடல்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டக்குன்னு வந்து சாமரோட சிங்கள பாடல் ஒன்று கேட்டா நான் எங்க போய் தேடுறது? அத தேடி தந்துட்டு அப்புறம் வர்ற 10 பேரும் சிங்கள பாட்டு கேட்டா நான் என்ன பண்ணிடுறது? சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த பாடலுக்காக?
1: கம்பெனியில
0: வேலை செய்யற எல்லாருக்காகவும், உங்க சொந்தங்கள் எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி அழைப்பு ஏற்படுத்துறதுக்காக. சரி, நம் நாட்டு பாட்டு அப்படிங்கும் போது பாருங்க, அவர் வந்து இந்த இன மொழி பேதம் எல்லாம் கடந்து இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம் நாட்டு பாட்டுங்கும் போது எல்லாமே நம் நாட்டு பாடல் தானே, தந்தா என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட இன்னொருவர். வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ரேடியோ பெட்டியின் சத்தத்தை குறைச்சிருவோம். உங்க பேர்
2: என்னது?
0: எங்க இருந்து பேசுறீங்க? என்ன செய்றீங்க நீங்க?
2: வீட்டுலதான்
0: இருக்கீங்களா? சரி, அப்படியே ரேடியோட நேரம் எல்லாம் போயிட்டு இருக்கா உங்களுக்கு?
2: ஆமாம்மா, எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன்.
0: ஆஹா, எல்லா நிகழ்ச்சியும் கேப்பீங்க? விடிய விடிய நமக்கு. சரி, சொல்லுங்க பாக்கலாம். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த
2: பாடலுக்காக? என் குடும்பத்துல சேர்ந்த எல்லாத்துக்கும், அரண்மனை அம்மாக்கும், எங்க ஹஸ்பண்ட்காக, எனக்கு பிடிச்ச இந்த
0: மட்டக்குழியில கட்டப்ப உன்னோட குட்டி ஒண்ணு கண்டு அந்த
2: பாட்டு
0: அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த பாட்டை நான் கொண்டாந்து தரேன். சரியா? எத்தனை வருஷம் ஆயிருச்சு இல்லையா அந்த பாட்டெல்லாம் கேட்டு? நான் கேட்டேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் குழந்தையா இருக்கும் போது கேட்டது. சரி சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காக?
2: கட்டாயம்
0: அடுத்த வாரம் போடுறேன். சரியா? நன்றி நன்றி நன்றி. இப்படிதான் பாத்தீங்களா, நம் நாட்டு பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்துல வானொலிகள்லாம் ரூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பாடல்கள் இருந்துச்சு, அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த ரசிகர்கள் எல்லாம் இல்ல, நம் நாட்டு பாட்டுலாம் யாருங்க கேப்பா அப்படின்னு சொல்லி சில பேர், அது எப்படி சொல்றது, சில பேர் சொல்லலாம் இந்த மாதிரியான நம் நாட்டு பாடல்கள் எல்லாம் யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க ரேடியோக்கள் அப்படின்னு சொல்லி, அது அவங்களோட அறிவின்மையை தான் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் நாட்டு பாடலுக்கும் நம் நாட்டு கலைஞர்களையும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம் நாட்டு மக்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்த ரிக்வஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பழைய பாடல்கள், பழைய பாடல்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இலங்கை வானொலிகள் எல்லாமே வந்து ஆட்சி செய்த நம் நாட்டு பாடல்கள் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்காக அடுத்த வாரம் கண்டிப்பாக தருவேன் அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிமான பாடல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாட்டோட லிங்கையுமே எங்களோட வசந்தத்தின் பேஸ்புக்ல வந்து நம்மைட்ஸுக்காக போட்டிருக்க பதிவின் கீழே வந்து நீங்க பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த வாகனங்கள் செலுத்தும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஐடி நூடக வலையமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து அல்லது வீதி விபத்துகளை எப்படி தடுப்பது அப்படிங்கிறதை குறித்தான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கோம். வர வாரங்களில் பாடசாலைகளுக்கு சென்று இதெல்லாம் பண்ணுறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். எங்கே என்ன அப்படிங்கிற அப்டேட்ஸையும் வந்து உங்களுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக தருவதற்கு தயாராக இருக்கிறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்டுல ஒரு பாடல் ஒன்று நான் உங்களுக்காக தந்திருந்தேன், வா தாகமே அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த வாரமும் ஒரு பாட்டு தந்துருவோமே, அதுவும் என்னோட சொந்த பாடல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்ததா வரப்போது உந்தன் வெளியாலே அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல என் கூட இந்தியால இருந்து நிகவித்திரன் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் ஃபீச்சரிங் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெருன் பிரதாப் அப்படிங்கிற இலங்கை பண்டாரவளையைச் சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவரும் இதுல மெலடி பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கதும் நான் தான். இந்த பாடல ரேப் பண்றதும் வந்து அரியன் சங்கர் புஸ்வராஜ் தான். பாட்டு கேளுங்க, பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க.

வசந்தம் எஃப்எம் நம்ம இட்ஸ் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர் ஜெய்சங்கர் புஷ்பராஜ். ஓகே, சூப்பரான பாடலாம் வந்துட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி என்னோட பேசுங்க. அழைக்கணும் தொலைபேசிகள் 0112 2 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அல்லது 0112 2 அப்படிங்கிற தொலைபேசிகளோடு இணைந்து கொள்ளுங்க. சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய ரிக்வஸ்டும் வந்துகிட்டு இருக்கு. ஆகா, எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் கொடுக்கறதுக்கான பாடல்கள்லாம் தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கு. பார்த்தீங்கன்னா நானே ரேப் மாதிரி சொல்லிட்டேன், பிகாஸ் ஐம் ரேப்பர் அப்படிங்கிறது பாட்டு கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அழைப்பு ஏற்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, ஃபேஸ்புக்கினுடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க நண்பர்கள் யாராவது பாடல்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடல்களை வந்து நாங்களும் மொழிபெயர்ப்பணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட நம்ம இட்ஸ் பக்கத்தின் கீழே போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாடல்களோட லிங்க்குகளை அப்போ சேர்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானும் காத்துட்ருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபேஸ்புக்கினூடாக அண்ணா இனிமையான பாடல்கள்லாம் தந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன் வளமை போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பரமானந்தன் வந்திருக்காங்க. சரி, வணக்கம் பரமானந்தன் அப்படிங்கிறது அவருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு அடுத்துதான் வந்து

வந்திருக்கிறேன். அன்பார்ந்த காலை நேர வணக்கம் அண்ணா, நான் ரத்தோட்டையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறுமுகம் ராஜ். நானும் நிகழ்ச்சியோடு தான். எனக்கும் நல்ல பாட்டு ஒன்று தாருங்கள். பாடலை கேட்க விரும்புவோர் மனைவி மல்லிகா மலர் மகள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அபி மற்றும் யஷோ வசந்தம் நேர்கள் அனைவருக்காகவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அருள்மொழி வந்திருக்காங்க. வணக்கம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழி, சங்கர் நலமாக இருக்கீங்க, பாடல் அனைத்து இனிமையாக உள்ளது, நான் பருத்து துறையிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து வணக்கம் பிரதர், ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லி கந்தலாயிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிரசாத் வந்திருக்காங்க. வணக்கம் பிரசாத், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த அன்பான காலை நேர வணக்கம் சார். ஆ சார் எல்லாம் சொல்லாமல் நீங்கள் தம்பினே சொல்லலான்னு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. கருங்காலி சோழிலேருந்து மில்டன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா, யாரோ ஒருத்தங்க நாவல பீட்லேருந்து குட் மார்னிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் போட்டிருக்காங்க. சரி, குட் மார்னிங் குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ யார் நம்மளோட அழைப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், அழைப்பில் வந்துருந்தாங்க அப்படின்னு நினைச்சா வந்தவங்க வந்த வேகத்திலே ஓடிட்டதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான பாடலை ஒன்று பார்க்க போகிறோம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அந்த பாடலை கேளுங்க, கேட்டுட்டு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல், என்ன பாடல், அந்த பாடல் உங்களுக்கு எங்கேருந்து வேணும், இல்லை யார் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் நமக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாட்டை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.

0: மாறாத நிலையில் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

நவீன ரொம்ப சூப்பரான பாடலாம் வந்திருக்கு. ஒரு சிங்கள பாடல் வேணும்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் இல்லையா, அவருக்காக தான் அந்த பாடலை நான் தந்திருந்தேன். பட் இருந்தாலும் அது சின்ன வருஷன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கள மக்கள் எல்லாரும் மத்தியிலும் ஒரு பிரபல்யமான ஒரு பாடலாக இருந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் அந்த பாடல். சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான காலஸோட பேசிக்கிட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியும் சூப்பராக போனிச்சு. நிறைய ரிக்வஸ்ட் இருந்ததுனால நிகழ்ச்சியை முடிக்க நேரத்துக்குள்ளே நெருங்கி வந்துட்டோம். ஏகப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அழைப்பு ஏற்படுத்தின எல்லா வசந்தம் சொந்தங்களுக்கும் ஃபேஸ்புக்கினோட வந்த எல்லா சொந்தங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு விடைபெற போகும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சங்கர் புஷ்பராஜ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஷோ இருக்குது. அந்த ஷோக்கு ஒரு ஆர்ஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ வருவார், எப்படி வருவார், யாருக்கும் தெரியாதான வரவேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். போயிட்டு வர மக்களே வீக்கெண்டை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். Yeah.

நேர்களுக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். அடடா, மீண்டும் ஒரு சனிக்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கலாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் கல் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்று நாளிலும் கூட அப்படியே சூப்பரான அட்டகாசமான பாடல்களை உங்களுக்காக தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மலைக்கு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1 0-1-2-7-5-1-1-1 அல்லது உங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் அப்படியே சூப்பரான பாடல்களையும் கேட்கறதுக்கு தயாராக இருங்க. இப்போ கூட ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: வட்டம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

பாடல்களையும் கேட்கலாம். இப்ப கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: எங்கே ஏரியா நிகழ்ச்சி நடந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமான பாடல்களையும் கேட்கலாம். இப்ப எங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: பாடல்கள்
0: பிடிச்சிருக்கா?
1: அனு
0: காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துக்காக

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். சூப்பரான பாடல்கள் தான் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமான பாடல்களையும் கேட்கலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-7-5-1-1-1 இப்போ இங்க கூட பேச. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வர்றவங்க எல்லாரும் ரேடியோ சவுண்ட் வந்து நல்லாவே குறைச்சு வச்சீங்கன்னா நான் பேசுறது வந்து உங்களுக்கு தெளிவாவே கேட்கும். சோ நீங்களும் கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோட சொல்லி சத்யா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய மதிய நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ரசல் கம்மையில இருந்து குசல் ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான மதிய நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14ல இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி இணையத்தனையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சி வருதான்னு சொல்லி தவ புதல்வன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மத்துக்கம அம்பேத்தனையிலிருந்து பனிமலர் விஜயராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இணையம் நிகழ்ச்சி கொடுத்து கொடுங்கள் பாடல் தாருங்கள் சொல்லி செல்வ சந்நிதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட எல்லா உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர, சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி உரிய திறன்களில் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பரீட்சைகளுக்கான பாடத்திட்டங்களை முழுமையாக கற்பித்து மாணவர்களை தயார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பாடசாலைகள் மேற்கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதே தாமதம் காணப்படும் பாடசாலைகள் மேலதிக நேரத்தை ஒதுக்கி தேவையான திட்டமிடலுடன் செயற்பட்டு பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட அறிவுறுத்தல்கள் அடங்கிய கடிதம் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அதில் ஹோமஸ் நிர்ணயை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட விடயங்களும் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் முற்றுகையை நீக்குவதும் உள்ளடங்கும் என்றும், ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் பின்னர் தொடங்கும் என சையத் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கான பொருளாதார நன்மைகள் தெஹ்ரான் தனது கடமைகளை நிறைவேற்றுவதை பொறுத்து அமையும் என்று கூறி, அமெரிக்க அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தின் சில விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தர செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் அப்படியே நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. சுப்ரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1-க்கு அதே போல 0-1-2-7-5-1-1-1-க்கு இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான பாசம் தமிழ் வணக்கம். ராஜேந்திரன் எப்படி சொல்லப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: அன்பான வணக்கம் ரா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறேன். போல
0: ஓகே ஓகே. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: அப்படியா?
0: சரி ஓகே, தொடர்ந்து நன்றி.

0: எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். மாரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? என்ன பேருமா உங்களுக்கு? முதல் தடவை பேசுறாங்க. என்ன விஷயம்?
2: நான் கடையில நல்ல சந்தோஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படியா?
2: எப்படி?
0: எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். அப்படியா?
2: ஆமா ஆமா, இன்னைக்கும் சந்தோஷமா தான் இருப்போம்.
0: சரி, ஓகே நிஷாம். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: வேலை எல்லாம் இன்னைக்கு காலையில வருவோம், வேலைக்கு போவோம். இன்னைக்கு தான் நம்மள வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு.
0: அப்படியா? சந்தோஷமா அப்படியே வசந்தத்தோடயே எப்பவுமே இருப்பீங்கன்ன?
2: ஆமா, வசந்தம் கேட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டு நீங்கள் கதைக்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு அழகா இருக்கும்.
0: சரி, ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக கேட்க போறீங்க?
2: எனக்காகவும் அவளுக்காகவும், ஆனந்தி அக்காக்காகவும், சிவானி அக்கா, ஜீஹா அக்கா, சிவா அண்ணன், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும். நமக்கு நல்ல பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: இந்த பாடல்
2: முதல் லேசா லேசால முதல் முதலா அந்த பாட்டு.
0: அப்படியா? சரி, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
2: சரி அக்கா.
0: ஓகே, நன்றி
2: நன்றி.

0: நிபுணரின் வேகம் அதிகம் அதிகமா அழியுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
0: தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: மெல்டால், தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: தினம் திரைப்படத்துக்காக ஒரு சுப்பிரமணிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பில் ஏற்படுத்தி சந்தோஷமான பாடல்களையும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 இப்பயும் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வீக்கத்துல அப்படியே போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடல்களையும் கேட்கலாம். இப்பயும் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? அஜினி.
1: அஜினி
0: அஜினி
1: பாடல்லாம்
0: ஓகே, ரொம்ப நன்றி.

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM திரை உலகின்

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி கூட வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க எல்லாரும் அப்படியே ஒரே ஓட்டமா ஓடி போயிருக்காங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ரேடியோ சவுண்ட் குறிச்சு வச்சுட்டு பேசலாமே.
1: ஹலோ மாத்தல.
0: வணக்கம்.
1: கொம்பன் சேவிஸ்ல இருந்து பேசுறோம். வசந்தம் பேசுறேன்.
0: ஆமா ஆமா சொல்லுங்க, யார் இது?
1: இது மாத்தல கொம்பன் சேவிஸ்ல.
0: சரி ஓகே, அவங்களும் கூட சந்தோஷமா பேசுறதுக்காக எடுத்திருந்தாங்க, ஆனா அவங்களோட அழைப்புல தெளிவு இல்ல. இன்னும் ஒரு சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணிட்டு கால் பண்றதுக்கு முதல்ல ரேடியோ சவுண்ட் ஃபுல்லா குறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய இலக்கு 0-2-2-7-5-0-0-1 இருக்கு. அதே போல 0-3-2-7-5-1-1-1 இருக்கு.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர, சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின் பிரகாரமே உரிய தினங்களில் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட அறிவுறுத்தல்கள் அடங்கிய கடிதம் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் காணப்படும் பாடசாலைகள் மேலதிக நேரத்தை ஒதுக்கி தேவையான திட்டமிடல்களுடன் செயற்பட்டு பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்யுமாறும் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படும் உடன்பாடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். இதன் கீழ் ஓமுஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குவது உள்ளிட்ட திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை.

0: என்ன பேர் உங்களுக்கு? ரவீந்திரன். எப்படி இருக்கீங்க? அப்படியா, எனக்கும் கூட உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா என் கூட? ஃபர்ஸ்ட் டைம் என் கூட பேசுறீங்களா?
1: இல்ல இல்ல, நான் பேசுறேன்.
0: சரி, ஓகே ஓகே சரி ஓகே. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: மாவட்டம்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ஓகே.

அது சரி, பொண்ணுங்க தான் உலகத்துல எல்லாமே. அதனாலதான் பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எல்லாத்துலயும் பூந்து நம்ம கிட்ட போட்டி போட்டு இருந்தா எப்படி? விட்டுருவோமா?

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
8: பாடல்களோடு
9: நீங்கள் எங்கிருந்தாலும்

பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

0: என்ன
1: அருள்மொழி
0: வந்து எப்பவுமே சிரிச்சிட்டு கொண்டாட்டமா தானே இருப்பீங்க நீங்க?
1: நன்றி நன்றி.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: மஜீத் வசந்தகுமார் தயாளனா வாசனா அளவட்டி செண்டில் பாலவி சின்னத்தன் உடப்புக்கணா வை தோப்பு கணிப்பா வசீரன் எல்லாருக்காகவும் நெஞ்சம் கோவில் மணி கோவில் மணி நான் கேட்டேன் அந்த பாடுதான்.
0: சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க.
1: ஆ சரி
0: ஓகே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். மக்களின் வானொலி, மக்களின் வானொலி, வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8 திரை உலகின்

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம்.
2: நீங்க
1: என்ன சமையல்? அப்படியா, ஓகே ஓகே. விடுமுறை அப்படின்னாலே ஸ்பெஷல் தான் என்ன?
2: பாடல்
1: இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேக்க போறீங்க?
2: பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமகனாக்களை இணைத்துக் கொண்டு வசந்த சொந்தங்களான நல்லூர் பூவந்தனையா, கருத்தராறு மொழிவட்ட கட்சி நந்தகுமாரம்மா, திருக்கேதீஸ்வரி, மொனராகல தனலட்சுமி, கிரியல ராஜலட்சுமி அம்மா, பாதுக்க சின்னத்தம்பி பூமிக்கா குடும்பத்தினருக்கும், அழகு சுந்தரம் ஐயாவுக்கும், பூனகரை சர்மி குடும்பத்துக்கும், முழங்காவில் விஜிதாவுக்கும், உங்களுக்கும் எனக்காகவே நல்ல பாடலா தாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: பாய்
1: பாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. நீங்களும் கொடுத்திருந்த மலிப்பினை ஏற்படுத்தி பேசலாம்.

மிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் ஆனந்தி. விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எரிபொருளுக்காக அரசாங்கம் வழங்கி வரும் மானியங்கள் ஜூன் மாதத்துடன் நிறைவடைவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் அரசு நிதி பற்றிய குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளனர். இதன்போது பொது நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிகாரிகள், எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து அரசாங்கம் இதுவரை எந்தவொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கெனடி கலைமைய கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பெயரை நீக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இக்கட்டிடம் மற்றும் அதன் செயல்பாடுகளிலிருந்து டிரம்பின் பெயரை நீக்குவதற்காக நீதிமன்றம் விதித்திருந்த காலக்கெடுவை நீடிக்குமாறு கெனடி கலைமையத்தின் நிர்வாகம் விடுத்திருந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நீதிபதி நிராகரித்ததன் பின்னணியிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நேற்றைய தினமே பணியாளர்கள் குழு ஒன்று வருகை தந்து கட்டிடத்தில் உள்ள டிரம்பின் பெயர் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் விடுமுறை நாளில் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். மூன்று மனத்தியாலும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தில் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? மாத்தலையில் இருந்து யார் பேசுறீங்க? ஃபரிதா. எப்படி இருக்கீங்க ஃபரிதா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சௌமாயிக்கிறேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஃபரிதா? இனிமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. பாடல் இது. பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக மனோவோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM 2.6 FM 2.8.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கீதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யார்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம், எப்படி இருக்கீங்க நிஜாம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு விடுமுறை நாள்?
1: நான் விடுமுறை தேவைப்பட்டால் தான் எடுப்பேன் ஆனந்தி அக்கா.
0: அடடா, அப்படியா?
1: காலையில தான்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா?
1: டூரிஸ்ட் எல்லாம் இல்ல ஆனந்தி அக்கா, எல்லாம் நின்று போச்சு. இனிதான் பாக்கணும்.
0: அப்படியா? சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு அழகான பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: சலங்கை ஒளி படத்துல வானம் போல வந்தாள் கோபாலனே.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா?
1: எல்லாருக்காகவும் கேப்போம் ஆனந்தி அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி ஆனந்தி அக்கா.
0: நன்றி.

0: மாநகர காவல் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 3:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
3: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: பொன்னமணசெல்வன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் மனுவோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தில் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் ஜூட் பேசுறேன்.
0: ஜூட், எப்படி இருக்கீங்க? ஜூட்,
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜூட், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: அடுத்தும்
0: கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: பாடல் கேக்கறாங்க சிரினா, சுதேஷ், விஜுஷா, லக்ஷித், சர்வீஸ், பிரியா, தர்சனி, மனோட குடும்பம், அசாண்ட குடும்பம், எல்லோருக்காக. அக்கா, எனக்கு பிறந்த நாள் வாழ்த்தோன் இருக்கு.
0: சொல்லுங்க யாருக்கு?
1: சொல்லுங்க.
0: ஹலோ,
1: பாவிஸ்க்கு இன்னைக்கு முதலாளி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அக்கா.
0: யாரெல்லாம் வாழ்த்துறீங்க?
1: அவரை வாழ்த்து வந்து அம்மா பிரியா, அப்பா சந்திரகுமார், மாமி தர்சனி, தாத்தா சவுந்தரராஜி, ஆச்சி ஞானசுந்தரி, வசந்த குடும்பம் எல்லோரும் வாழ்த்துக்கோம்.
0: சரி, வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா?
1: சரி அக்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
3: பாதுகாப்பாக செல்வோம்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிலப்போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பருத்தித்துறை புலோலி தெற்கு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து 6 வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புலோலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த சிறுவனே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் சிறுவன் ஒருவன் காணாமல் போயுள்ளதாக நேற்றிரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையினை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதலின் விளைவாக சிறுவன் வீட்டிற்கு அருகிலுள்ள கிணறொன்றிற்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் குறித்து பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: இந்தியாவிற்கும் பங்களாதேசுக்கும் இடையே நிலவி வரும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான பதற்ற நிலையை தீர்ப்பதற்கு உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு பணிகளை பொது எல்லையில் மேற்கொள்வதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளன. கடந்த 2024 முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை இனங்கண்டு நாடு கடத்தும் இந்தியாவின் செயல்பாடு காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே உறவில் முருகல் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புதுடில்லியில் நடைபெற்ற 4 நாள் உயர்மட்ட எல்லை அதிகாரிகளின் கூட்டத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிலப்போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: மாலையில் யாரோ மனதோடு பேச ஒரு அழகான பாடலோடு இந்த மணித்தியாலம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த பாடல் சத்ரியன் திரைப்படத்திற்காக சுரன்லதா அவர்களின் குரலில் ஒலித்தோய்ந்திருந்தது. எனவே தொடர்ந்து மூன்று மணித்தியாலம் இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இந்த மணித்தியாலத்திலையும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 775 0013 அப்படியும் இல்லை என்றால் 0112 775 0113 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரா நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் லோஷா.
0: லோஷா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் யாழ்ப்பாணத்துல இருந்து.
0: லோஷா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப பாட்டு கேட்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா லோஷாவுக்கு? சரி, இப்ப அடுத்த ஒரு பாடல் வர தயாராக இருக்க, அந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க லோஷா? சரி, நன்றி லோஷா, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. பாடல் இது. ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4 மணி கடந்து 22 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? ஹெல்பர்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: நீங்க?
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? சரி, இப்ப அடுத்த ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மிக்கு நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஐ சிஸ்டர், குட் ஈவினிங். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஹஸ்பண்ட் நிரோஷன் மற்றும் மகள் நிஷாந்தினி, மகன் நிதுஷன், சுஜி, காயு ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அட்டியாந்தோட்டையிலிருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பாலச்சந்திரன் பசரையூரில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நிற வணக்கம், இனிமையான பாடல்கள் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம். ஸ்ரீகாந்த் குடும்பம் மற்றும் சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பெரிய நீலாவளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் ஆனந்தி, இனிமையான மாலை நேர வணக்கம். கடுவளையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 4:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கீதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தில் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலும் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அங்குள்ள சகோதரிக்கு இனிய காலை தமிழ் வணக்கம். நான் பாதித்தே சின்னத்தம்பி சகோதரி.
0: வணக்கம் சின்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருந்தேன் சகோதரி.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல அன்பு மனைவி பூமிக்காகலாம் நல்ல சுகமாக இருக்கின்றோம் சகோதரி.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: இந்த பாடல சகோதரி நிகழ்ச்சிகள் தொலைச்சூட தோட்டத்தில் இருக்கும் எனது அன்பு மனைவி பூமிக்கா சின்ன தம்பி, நித்திய பிரபா சிறீதரன், தாரங்க பிரபா அபிசரன், கிசான பரபா நாகேந்திரன், தொலசூல கைரடீசன் ரவிச்சந்திரன், சலூன் ராஜலோசனா, கடையில் இருக்கும் தியாகராஜா கவிதா மற்றும் அல்வத்துற உமாச்சந்திரன், வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன், மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார் அதிபர், திரவணன், நிதோசனன், தர்சனா தர்சனா மற்றும் பொன்றாகல தனலட்சுமி, கிரியல ராஜலட்சுமி, பங்கடாவளி அழகசுந்தரம், திகல ரமணி திலிக்கன், செல்வநாயகம், துப்பையா ஆகாஷ், ஐயாத்துறை சம்மகநாதன், தேவாகம தோட்டம் துறைராஜ் தேவகலா, ஆட்டோ விஸ்வநாதன், இந்திரிய ரவி, பெரிய குடியானி வசந்தகுமார்.
0: ஹலோ ஹலோ. சரி, அவர் அப்படியே போயிட்டாரு. சரி, அவர் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாரோ அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 71 9 79 76 38

வசனத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் நடிகர் ஜி வி பிரகாஷ்குமார். ஒழுக்கம் பாடல் இது த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக.

0: நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தில் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். ரத்தோட கம்மடுவையிலிருந்து ஆறுமுகம் ராஜ் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பு மனைவி மல்லிகா மலர் மற்றும் மகள் அபி யசோ ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்குடா வழியிலிருந்து சுதாகரன் மீகள், மகள் அஸ்கயா அக்ஷயா மற்றும் பார்கவி சர்வின் காளிமுத்து ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கருங்காலி தொலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான மாலை நேர வணக்கம். நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன், கிறிஸ்டீனா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் தர்கா பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் அன்பு சகோதரி ஆனந்தி. தமிழ்நாடு மாவட்டம் கள்ளிக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வேல்முருகன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி அக்கரைப்பற்று பொப்டில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மீட்பிடிக்க தந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு பிரசாந்த் இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் தரணிய கலா இலத்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஷரா மற்றும் சஷினி, ஷான், அபி, துமிதா, கிருபா மற்றும் அஷான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க 0312-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம், மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் அலே கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக எழுந்துள்ள விவாதங்களின் அடிப்படையிலேயே இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, சட்டத்தரணி டிலான் பெரேரா, டி பி ஹேரத், கலாநிதி குணபால ரத்னசேகர, கரோ கொடித்துவக்கு, வைத்தியர் திலக் ராஜபக்ச, வைத்தியர் உப்புல் கல்லப்பதி, லலித் எல்லாவலம் மற்றும் கே பி எஸ் குமாரசிறி ஆகியோர் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்த உரை எட்டப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் என அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையிலேயே பாகிஸ்தான் பிரதமர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். இந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காக பாகிஸ்தான் தற்போது இருதரப்பினருடன் மிக நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதி என்பது இதற்கு முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது மிக அருகில் நெருங்கி வருவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: கீத பூவிது நீதானே அந்த குயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் கங்கை அமரன் அவரோடு இணைந்து கே எஸ் சித்ரா பாடிய ஒரு அழகான பாடலோடு இந்த மணித்தியாலம் ஆரம்பமாகிறது. இந்த மணித்தியாலம் பாத்தீங்கன்னா இறுதி மணித்தியாலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த மணித்தியாலத்திலையும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசியில் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரா நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அடடா வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் அருண்மொழி. பாருங்க உங்களுடைய புன்னகையான சிரிப்போடு இந்த மணித்தியாலம் ஆரம்பமாகிறது. அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ
1: இந்த பாட்டு புடிக்காதான்னு.
0: என்ன பாடல்?
2: யார் சொல்லி யாருக்காக மலர் என்றால் நீ பருவ தோட்டத்தில் ஒரு மலர், நீ பருவ தோட்டத்தில் ஒரு மலர், நீ பாடிட வந்த புது மலர் புது மலர் பூவி.
1: இந்த பாடுதாங்க.
0: சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரி சரி
0: சரி நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: வசந்த கால பறவைகள் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் இனிக்கமிசை நிகழ்ச்சியோடு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மிலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: மற்றும் அக்கா அனைத்து உறவுகளுக்காக வேண்டிய நித்தன் தெமோதரையில இருக்க சுரேஷ்குமார் யேசுதாசன் மற்றும் ஜோஷ் மற்றும் ராயர் குடும்பத்துக்கு எனது கலையுலக வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டி மற்றும் லூசா சாஸ்திரியருக்காக வேண்டி கேட்கிறேன்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக்க
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:27.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: நினைவுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலோடு அப்படியே வசந்தத்தின் இணைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உமாச்சந்திரன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா?
1: அதனால பால் குடிச்சோம் இன்னைக்கு.
0: சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்படியா? அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அக்காக்காகவும், அக்கா குடும்பங்களுக்காகவும், எனது குடும்பங்களுக்காகவும், வசந்த நேர்கான் பாதுக்கு சின்ன தம்பி ஈ ரவி, அப்ப விஸ்வநாதன், வசந்தகுமார், ஈடன், சின்ன மகாதேவன், முன்சாட்சியம், கிருஷ்ணபத்ன, சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி, சின்ன மகாதேவன், ராஜலட்சுமி அம்மா, சண்முகநாதன், அனிதா கேப்மாக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி சகோதரி, அன்பான மாலை நேர வணக்கம், இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நான் லிந்துல வாகலையிலிருந்து ஜெகதீசன் மற்றும் மகன் பவித்ரன், திவ்யஷான் மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் சகோதரி, அன்பான வணக்கம், மனைவி ஷியானி மற்றும் மகள் ஜெனனி மற்றும் மகன் ஜஸ்மின், அப்பா ராஜன், அம்மா ஜெயலட்சுமி, தம்பி கேசவன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, ராகலையிலிருந்து ரகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க வணக்கம் என்று சொல்லி, பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் சகோதரி, மாத்தலையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார், சண்முகநாதன், பாதுக்க சின்ன தம்பி, சேனாதிபதி படத்தில் இருந்து மூணு மூலம் மல்லிகைப்பூ பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. தர முயற்சி செய்கிறேன். சரி, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பிலிருந்து மஞ்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது. பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோவோடு இணைந்து சித்ரா

0: 2.6 வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமாக அழியுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தை நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தமிலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன இறுதி நேரம் வந்திருக்கீங்க, என்ன காரணம்?
1: மூணு மணி நேரம் ட்ரை பண்ணிக்கொண்டே இன்னே.
0: அப்படியா? சரி, இப்ப இறுதி நேரா சரி லைனுக்குள்ள இணைஞ்சிருக்கீங்க தானே?
1: சரி சந்தோஷம், உங்க கூட பேசினா சரி சந்தோஷம்.
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: இப்ப நாங்க ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆயிட்டோம் நீங்க.
0: அடடா, அப்படியா? சரி சரி, அப்ப நீங்க வீட்டுல சமையல் இல்ல?
1: இல்ல, அங்க போயிட்டேன்.
0: சரி சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்து கொள்ள போறீங்க?
1: ஏதோ பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்? அடடா,
1: மணிரத்னம் படத்துல காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஆகுமா?
0: என்ன ஆச்சு இப்படி ஒரு பாடல்?
1: இல்ல, அது பாட்டு ரொம்ப பிடிக்கு, நல்ல அழகான பாட்டு உண்டு அது கேக்குறதுக்கே.
0: அப்படியா?
1: அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சரியா?
1: ஓகே. பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ், நந்தகுமார் சார் இருக்கா, சித்தியஸ்மா, இதுமா, ஜெமிலா, அருமை, பரத பாத்மா, ரவி, ரகுமா, மல்சுக் வைத்து, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ விஷ்ணு, உமாசன, வசந்தகுமார், பாருக், அப்துல் மஜி, குன்மத்துக்கா, வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

ஒளிக்கருக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி பதுளையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இவர்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒளிக்கருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: எல்லாருக்குமே அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ 102.6 102.8 நீங்க ரொம்ப சதமா டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க கேட்க ஆரம்பிக்க போறீங்க விடுமுறை கொண்டாட்டம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களோட இணைந்திருப்பேன். சோ என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது வலிமையான தொலைபேசிகள் இலக்கங்கள் 2 இருக்கு. சோ நீங்க கால் பண்ணலாம். 0112-2-5001 அதே போல 0112-2-5101 கால் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நான் நிகழ்ச்சியில் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, விடுமுறை கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிச்ச பாடல் மட்டுமில்ல, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமா தாந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்திருக்கலாம். அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வீட்டுல இருந்து ரொம்ப சத்தமா உங்க வசந்தோடு இணைந்து கேட்கும்போது பாடல்லாம் வேற லெவல செம்மையா அப்படி வைபா இருக்கும். இந்த மழையோட சேர்ந்து இன்னும் உங்களுக்கு ஒரு காஃபி குடிச்சு ஒரு ஸ்நேக் சாப்பிட்டுட்டு இருக்கு போது அந்த பாடல் அந்த எங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பாட்டை கேட்கும் போது வேற லெவல், அடடா சூப்பரா இருக்கு, இங்க இருந்து இந்த பாட்டு ஒலிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்க வசந்தத்தோடு இணைந்துதான் நீங்க அந்த பாட்டை கேட்கீங்க. நான் ஜிஆர் உங்களோட இணைந்திருப்பேன். சோ கால் பண்ணுங்க, பீஸ் எல்லாம் சந்தோஷமாக வீட்டுல இருந்து இந்த விடுமுறை கொண்டாடத்தை நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே, மழைக்காலம் அப்படிங்கறதுனால நீங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி போயிருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க கால் பண்ணி எங்க கூட பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் காலர்ஸ் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் இது?
1: அதுதான்
0: விடுமுறை கொண்டாட்டம்னா வீட்ல இருந்து கேக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கு. அதுதான் வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? வெளியில போகணும் சொல்றாங்களா, வேணாம்னு சொல்றாங்களா, இல்ல எங்கயாவது போலாம் அப்படிங்கிறாங்களா? அதுதானே. ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சண்டை பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க?
1: அவ்வளவுதான்,
0: அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க. யாரு ஃபர்ஸ்ட் பேசுவீங்க? நீங்க பேசுவீங்களா இல்ல அவங்க பேசுவாங்களா?
1: அவங்க தான் பேசுவாங்க.
0: ஓகே, சாரி சொல்லி நான் முடிஞ்சு பேச்சேனே. அவ்வளவுதான், ஒரு ஹக்கான சிரிப்பு, அவ்வளவுதான், ஒரு காஃபியோட எல்லாம் முடிஞ்சு இப்ப நாம பாட்டு கேக்கலாம். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: வீட்டுல?
0: மெரி பண்ணிட்டீங்களா? பாருங்க, சின்ன பிள்ளை நினைச்சு நான் பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அப்படியா, மழையோட நல்ல வேலை ஏசி கொஞ்சம் கூட்டிதான் வச்சிருக்கிறேன். நன்றி. ஓகே பாய். அழகான ஒரு பாடல், அடுத்து என்ன பாடல் அப்படின்னு அப்படின்னு சொன்னா நான் அந்த பாட்டை சொல்றேன், கேளுங்க. ஓகே, ரொம்ப சத்தமா நீங்க கேக்கலாம். அவங்க வசந்தத்தோடு கிடைந்து நீங்க கேட்டிருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். 102.6 and 102.8 நான் ஜிஆர் உங்களோட இணைந்திருப்பேன். சுவரான ஒரு பாடல் வீரா திரைப்படத்துக்காக கேட்கலாம்.

0: ஓகே, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நான் எங்கேயுமே போல, 9 மணி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். சோ நீங்களும் எங்கேயுமே போயிடாதீங்க. கபாலி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 உங்க வசந்தது விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு நான் உங்க ஜிஆர் 9 மணி வரைக்கும் எழுந்திருப்பேன். ஜிஆர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது வலிமையான தொலைபேசி இருக்குங்க, கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சண்முகராஜன் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. மாலை நேரம். வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். கூலான மலையுடனான வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: என்ன
0: கிரேட் சொல்லுங்க பாபோ. உங்களோட பெரிய பசங்க என்ன கிரேட் அப்படின்னு சொல்லுங்க பாபோ.
1: அப்படின்னு சரியா விளங்கல அக்கா.
0: உங்களோட பெரிய பையன் இருப்பாங்க தானே? அவரு என்ன கிரேட், அதாவது இப்ப ஸ்கூல் படிக்கிறவரா, யூனிவர்சிட்டியா, இல்ல அவரு மேரி பண்ணிட்டாரா அப்படின்னு
1: சொல்லு. மேரி பண்ணிட்டாரா அக்கா? நான் அன்னைக்கு உங்களோட பேசுனே நாங்களோட.
0: அடடா அடடா. ஓகே, அவருக்கு அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு?
1: இல்ல அக்கா, இப்பதான் பேபி கிடைக்க இருக்காங்க.
0: சரி, ஓகே ஓகே. எத்தனை பசங்க உங்களுக்கு? நீங்க
1: 3 பசங்களாக்கா?
0: ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, எங்க போகணும்னு நினைக்கிறீங்க?
1: அக்கா நான் போனேன், இப்ப 2 நாளைக்கு முதல்தான் மகன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அக்கா. இப்ப நாளைக்கு ஒரு சடங்கு வீடு ஒன்று இருக்கா அக்கா, வட்ட வேலையில, அதுக்கு போவோம் அக்கா.
0: ஓகே ஓகே. வேற சந்தோஷம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கலையா?
1: அவங்க இணைச்சிருக்கேன் அக்கா, ஆனா கால நேரங்கள் சரியாகணும், இறைவன் தான் அதுக்கு வழி கொடுக்கணும்.
0: எல்லாம் கூடி வரும், கூலா பாட்டு கேளுங்க. என்ன?
1: சரி அக்கா.
0: சரி, ஓகே ஓகே. சூரான ஒரு பாட்டுக்கு யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த் மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் எனது அக்காவான மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரக்கலையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம் மற்றும் நாகஸ்தன்னையில் இருக்கும் யோகேஸ்வரன் குடும்பம், சுந்தர்லிங்கன் குடும்பம் மற்றும் அக்கா மற்றும் சத்தீஸ்கர்ல சத்தம் வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஐஏவில் இருக்கும் தம்பிராஜா குடும்பம், கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், வசந்தகுமார் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாருங்கள் அக்கா.
0: வழங்கிய
1: உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, இது நானே திட்டமிட்டு சதி செஞ்ச மாதிரி சொல்றீங்க. ஓகே பரவாயில்ல, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகே பாய்.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: சரி, ஓகே. இது வந்துட்டு இந்த பாட்டை பத்தி சொல்லணும், ஏன்னா பட்டே கிளப்பினாதான் எல்லாமே கிடைக்கும் இல்லையா. சோ வைரவ திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்கணும். நீங்க கேட்டுட்டீங்க 102.6 102.8 நீங்க கேட்டுட்டீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம்.

0: நல்ல உறவு வரும் போகும், ஆனா பணம் அப்படியேதான் இருக்கும். அதனால எடுத்து செலவு பண்ணிருங்க. ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நேரம் சரியாக 6:24.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8 உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசின.
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: போகுது லவ் பண்ணி தொலைக்கிற என்ன பாட்டு போடா செங்கல் அப்படி இப்படின்னு ப்ராடு பயல இங்க இருந்துதான் இந்த வரியெல்லாம் பிடிச்சி எடுத்து எழுதுறாங்களோ தெரியல. சுவரான ஒரு பாடல் எல்லா கேர்ள்ஸ்க்காகவும் நான் டெடிகேட் பண்ணணும். ஓகேவா? நீங்க கேட்டுட்டு 102.6 102.9 விடுமுறை கொண்டாட்டம் வீட்டுல இருந்து ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்டுட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ சூப்பரா பேசலாம். ஆடம்பாடும் கொண்டாட்டம் எல்லாம் சூப்பரான பாடல்கள்லாம் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிற அதை நீங்க கேட்கணும்னு சொன்னா கால் பண்ணுங்க. ஜிஆர் கூட பேசலாம். 0-1-2-2-5-0-0-1 அண்ட் அடுத்த நம்பரை சொல்றேன் கேட்டுக்கங்க. ஓகே 0-1-2-2-5-1-1 கால் பண்ணுங்க. ஃபேஸ்புக் கூட மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி வச்சுங்க. அடிக்கடி கமெண்ட்ஸும் காணாம போயிடுது, லைக்கும் வர மாட்டேங்குது, ஒரே கவலையா இருக்கு. ஓகே, மழையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையானு தெரியல, மறந்துடாம அதெல்லாம் போட்டு வச்சிருங்க. ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: வாழ்க்கை
0: சந்தோஷமா போது சந்தோஷம். சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படி
1: வாழ்க்கை.
0: பாலம் பிடிச்சிருக்க,
1: சூப்பரான பாட்டுலாம் போடுறீங்க அக்கா.
0: அப்படியா? என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அடிக்கடி யாரையாவது பாத்து இந்த பாட்டை தான் போட்டு ஏசிருக்கீங்களா? ஒரு பாட்டை பாடிச்சு அவங்கள ஏதாவது டார்ச்சர்
1: பண்ணிருக்கீங்களா?
0: ஒரு பாட்டு அடிக்கடி வந்து போறது
1: இடைக்கால பாட்டு கூடுதலா?
0: ஐயோ, இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன், இடைக்கால பாடலாம் தர முடியாது.
1: ஏன்னா
0: நாள வச்சு தூக்கிடுவாங்க இடைக்கால பாடல் தந்தா. சரி, ஓகே. இப்ப நம்ம செல்லம்மா கொஞ்சம் மாதிரி ஒரு டொமேட்டோ தக்காளி பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: ஃபேமிலி அக்கா, என் ஹஸ்பண்ட் வந்து சுரேஷ் குமார், மகள் ரிஷிதா, சன்சிதா, சன்சிதா, ஆஷி, எங்களோட அப்பா இருக்காரு குழந்தைவேல், அண்ணாட ஃபேமிலி.
0: ஓகே, செல்லமாக எல்லாரையும் தக்காளி அப்படி பொட்டேட்டோ அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஒரு பாட்டு இப்ப கேக்கலாம்.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ரேடியோ
1: கேட்டு. ஹலோ, அரிஸ்ட்

0: வணக்கம். யார் இது? ஹலோ. சரி ஓகே, அவர் பேசுற மாதிரி இல்ல. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாருக்குமே பேசுறாங்க இல்லையே. சரி ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஜி.
0: வணக்கம், யார் இது?
1: சண்முகராஜ்.
0: ஓகே சண்முகராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகம்.
0: ஓகே சரி, உங்களோட சுவதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மேல என்ன பேசுறேன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஐஸ் ஒன்று வச்சுட்டேன். சரி ஓகே, என்ன சாப்பாடு நைட்டுக்கு?
1: நைட் சாப்பாடு
0: சோறு போதுமா?
1: சோறு போதும், அனுப்புங்க.
0: எலும்பு வேணுமா, அப்புறம் சிக்கன் வேணுமா, அப்படி நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அதுதான்
1: கேட்டேன்.
0: நாம பாட்டு கேக்கலாம். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: மத்தது உமாதேவி, ஹரி, மதுசிகா, கிறிஸ்டி ஜோர்ஜ், உங்களுக்காக.
0: ஓகே கேக்கலாம்.
1: நன்றி.
0: ஓகே நன்றி, பை. ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், லிட்டில் ஜான் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டுட்டு தொடர்ச்சியா கிடந்துருங்க, நீங்க எங்கேயுமே போயிடாதீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 விடுமுறை கொண்டாட்டம் கேட்டிருக்கிறீங்க. நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருக்கிறேன். ஓகே, கால் பண்ணுங்க, ஜிஆர் கூட பேசலாம். இப்ப பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தொடங்கிணைந்து விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்ப நேரம் சரியாக 6:49.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. திரை உலகின்

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுருவின் நேரடி தலைமைத்துவம் சர்வதேச முதலீட்டுக்கு சிறந்த வழி, சைனா ஹார்பர் தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் கனமழை, கடல் கொந்தளிப்பு, மண் சரிவு எச்சரிக்கையும் நீடிப்பு. பேக்கரி தொழில்துறையை கட்டியெழுப்ப கை கொடுக்கும் பிரதமர். அழுத்தங்களுக்கு அடிபணிய வேண்டாம், ஈஸ்டர் விசாரணைகளை தொடருங்கள் கர்தினால் கோரிக்கை. எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் மூன்றாவது குழுவிற்கான கற்கை நெறி ஆரம்பம். நாடு முழுவதும் அபிவிருத்தி புரட்சி, 2027 ஆண்டு அபிவிருத்திக்காக 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த 6 மாதத்தில் 23 டெங்கு மரணங்கள், டெங்கை ஒழிக்க நாடு முழுவதும் நடவடிக்கை. ஈரான் அமெரிக்க யுத்தம் நிறைவடைவதற்கான எதிர்வு கூறல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் நேரடியான மற்றும் தொலைநோக்குடைய தலைமைத்துவம் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தமக்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சைனா ஹார்பர் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் பாய் இன்ஷான் உள்ளிட்ட குழுவினருக்கு இடையிலான விசேட சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கொழும்பு துறைமுக நகர் சிறப்பு பொருளாதார வலயத்திற்காக வழங்கப்பட்டுள்ள ஊக்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்த தலைவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதையும் அவர் பாராட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இன்றியமையாத காரணியாகும் என்பதை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் அரசாங்கம் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளது என்றும், அந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான திசையில் செயற்படுவதாகவும் இங்கு குறிப்பிட்ட ஜனாதிபதி, நாட்டுக்கு நன்மை பயக்கும் முதலீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குவதாகவும், குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர் வலயத்தை அபிவிருத்தியடைந்த பொருளாதார வலயமாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் தெரிவித்தார். மேலும் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சைனா ஹார்பர் நிறுவனம் வழங்கிய ஆதரவும் இதன்போது ஜனாதிபதியின் நன்றியுடன் கூடிய பாராட்டை பெற்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து கற்பட்டி வரையிலான கடல் பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது வீசக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலான கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைவாக காங்கேசன் துறையிலிருந்து கற்பட்டி வரையிலான கடல் பகுதிகளில் மீள் அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும், கற்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையை அண்மித்த கடல் பகுதிகளிலும் காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் இந்த கடல் பகுதி கொந்தளிப்பாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழ தற்போது நிலவி வரும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் டெங்கு நோய் காரணமாக 23 மரணங்கள் பதிவாகிய நிலையில் இவ்வருடத்தின் இறுதி வரையிலான காலப்பகுதியில் 23 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் டெங்கு தற்போது அபாய கட்டத்தில் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் திருமதி பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போது வரை தேசிய டெங்கு நோய் பிரிவின் 40,443 பேர் பதிவாகியுள்ளனர். 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதில் அதிக அளவிலான நோயாளர்கள் கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, இரத்தினபுரி, கண்டி ஆகிய மாவட்டங்களிலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 100-க்கு 50% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். 2025 ஆண்டு மொத்தமாக 23 நோயாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். எனினும் இந்த வருடம் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 23 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த மரணங்களுக்கு காரணம் நோயாளர்கள் தாமாகவே வைத்தியசாலைக்கு வருவதாகும். மேலும் தாம் நினைத்தது போன்று மருந்துகளை எடுத்துக் கொள்வதும் இதற்கு மற்றொரு காரணமாகும். இந்த காலப்பகுதியில் யாருக்காவது கடுமையான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, வாந்தி, மயக்கம் ஆகியன இருக்குமாயின் 2வது நாளிலேயே வைத்தியரை சந்திக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். பேக்கரி தொழில்துறைக்கு உள்ளூர் இயற்கை விவசாய உற்பத்திகளை பயன்படுத்துவது இந்நாட்டு விவசாயி மற்றும் சுற்றுலா தொழில்துறை முன்னேற்றத்திற்கு பாரிய சக்தியாக அமையும் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதியமைச்சர் சத்துரங்க அபயசிங் உள்ளிட்டோர் இச்சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டனர். சிறிய மற்றும் மத்திய அளவு பேக்கரி உரிமையாளர்களின் வர்த்தகத்தை மேம்படுத்த தேவையான பயிற்சி மற்றும் சந்தை தொடர்புகளை ஏற்படுத்த அரசாங்கம் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக பிரதமர் இங்கு தெரிவித்தார். நாடு பொருளாதார ரீதியாக ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இந்த தீர்க்கமான தருணத்தில் பேக்கரி தொழில்துறையை வெறும் மாவு சார்ந்த தயாரிப்புகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாது அதனை நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய சக்தியாக மாற்ற முடியுமென தான் நம்புவதாகவும், உணவு உற்பத்தியில் தரமும் ஆரோக்கியமும் அடிப்படையாக இருக்க வேண்டுமெனவும், எனவே சுவைக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்காது செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகள் அற்ற அதிக சத்துமிக்க ஆரோக்கியமான தயாரிப்புகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும், அரிசிமா, குரக்கன், திணை, பயறு மற்றும் உள்நாட்டு கிழங்கு போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி பெறுமதி சேர்க்கப்பட்ட புதிய தயாரிப்புகளை உருவாக்குவதன் மூலம் உலகளாவிய தரத்திலான ஆரோக்கியமான உணவு எனும் போக்கினை பேக்கரி துறையினரால் வெற்றி கொள்ளக்கூடியதாக அமையும் எனவும் பிரதமர் ஹர்னி அமரசூரிய இங்கு தெரிவித்துள்ளார். யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாது ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டுமென கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 192வது வருடாந்த உற்சவத்தில் இடம்பெற்ற விசேட தேவ ஆராதனையில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரத்தில் இருந்தவர்கள் திட்டமிட்டு மறைத்த பல விடயங்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. புதிய சாட்சியாளர்கள் மற்றும் அன்று அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு பயந்து சில சாட்சியாளர்கள் அமைதியாக இருந்த நிலைமை மாறி தற்போது அந்த சாட்சியங்கள் இந்த படுகொலையின் பின்புறங்களை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளன. புதிய சாட்சியங்கள் முன்வரும் நிலையில் இந்த படுகொலையாளிகளின் பின்புலத்தில் அரசியல் சூழ்ச்சிகள் இருந்ததாக தகவல்கள் வெளிவருகின்றன. எனவே உரிய பிரிவினர் எவரது அழுத்தங்களுக்கும் அச்சப்படாமல் இது தொடர்பிலான உண்மையை கண்டறிய சகல சாட்சியங்களையும் சரியாக ஆராய்ந்து தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். சிலர் இதுவரை சமூகத்தில் உருவாக்கி வைத்திருந்த அரசியல் பிம்பத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக நினைக்கும் சிலர் கடுமையான தடைகளை ஏற்படுத்த முயற்சிப்பது இயற்கையான நிகழ்வு மாத்திரமே. அதற்கு நாம் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் ஊடகத்திற்கு முன்பாக எவ்வாறான எதிர்ப்புகளை வெளியிட்டாலும், பத்திரிகைகளை அச்சிட்டு விநியோகித்தாலும், உண்மையை தேடிச் செல்வோர் மீது குறைகளையும் சேறு பூசல்களையும் செய்தாலும், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகங்களை ஏற்பாடு செய்தாலும் அதற்கு ஒரு துளியேனும் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு காரணம் இந்த விசாரணைகளை தமக்கும் தமது கட்சிக்கும் தமது அதிகாரத்திற்கும் ஏற்படுத்தி வைத்துள்ள பிம்பத்திற்கு சேதம் ஏற்படும் என்று நினைப்பதாகும் என்றும் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் உலகில் வளங்களை தேடும் இளைஞர் யுவதிகளுக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு டிஜிட்டல் கல்வித்துறையில் மிகச்சிறந்த சான்றிதழ் கல்வியை முன்னெடுக்க அழைப்பு விடுத்தது. அதன் பெறுமதி புரிந்து கொண்ட இளைஞர் யுவதிகள் 3வது முறையாக MMC ITN கேம்பஸுக்கு இன்று வருகை தந்தனர். இது ஐடிஎன் எம்எம்சியின் மூன்றாவது குழுவாகும். இலங்கையின் எதிர்கால தலைமுறையின் ஊடாக ஊடக தொழில்துறையாளர்கள், ஒளிபரப்பாளர்கள், டிஜிட்டல் படைப்பாளிகள் மற்றும் தொடர்பாடல் நிபுணர்களை சீர் செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படும் முன்னோடி கல்வி நிறுவனமாக எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு தற்போதும் புதிய வழித்தடத்திற்குள் நுழைந்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளின் கீழ் டிஜிட்டல் கலையத்திற்குள் செயல்முறை அறிவை வழங்கி நவீன உலகிற்கு டிஜிட்டல் தொடர்பாளர்களை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்லவின் எண்ணக்கருவுக்கு அமைய ஐடிஎன் கேம்பஸ் உருவாக்கப்பட்டது. அதன் மூன்றாவது குழுவுக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்ல, பேராசிரியர் அனுருத்த ஜாயக்கொடி, இசட் எம் சலீம், கெலம் ஜாயபீர, சிர்லி பி திலங்காவல ஆகியோர் தலைமையில் மூன்றாவது குழுவுக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பொது முகாமையாளர் சஞ்சீவனி ஏப்பா உள்ளிட்ட உயர் முகாமைத்துவத்தினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அடுத்த வருடத்திற்கு 2,000 பில்லியன் ரூபாவை மூலதன செலவினத்திற்காக ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார். 1,340 மில்லியன் ரூபாய் செலவில் களுத்துறை மாவட்டத்தில் 14 வீதிகளை காப்பீட்டு அபிவிருத்தி செய்யும் அங்குரார்ப்பாண நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அகலவத்த, மத்துகம மற்றும் பண்டாரகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 4 வீதிகளின் அபிவிருத்தி பணிகளை அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். இவ்வருடத்தில் மாகாண சபைகள் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டின் கீழ் களுத்துறை மாவட்டத்தில் பாரிய வீதி அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் நிஹால் அபேசிங்க, தனுஷ்க ரங்கநாத், சஞ்சீவ ரணசிங்க, ஒஷானி உவங்கா ஆகியோரும் இணைந்து கொண்டனர். அமைச்சர் விமல் ரத்நாயக்க புறக்கோட்டை பஸ் தரிப்பு இடத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அங்கு கலந்துரையாடலிலும் அவர் ஈடுபட்டார். அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் பாதுகாப்பு செயலாளர், ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா ஆகியோரும் இந்த கண்காணிப்பு விஜயத்தில் இணைந்து கொண்டனர். இலங்கை விமானப்படை முன்னெடுத்த பரந்தளவு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயப்படுத்தல் நடவடிக்கையின் பின்னர் இந்நாட்டின் பிரதான பொது போக்குவரத்து மத்திய நிலையமான புறக்கோட்டை பஸ் தரிப்பிடம் அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதற்கென பல மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தின் போது அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் பஸ் தரிப்பிட வளாகத்தை கண்காணித்தனர். பயணிகளுக்கு இங்கு காணப்படும் வசதிகள் மற்றும் வழங்கப்படும் சேவைகள், அந்த இடங்களில் நாளாந்த செயற்பாடுகள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். இந்த கண்காணிப்பு விஜயத்தில் அரசு நிறுவனங்களின் பலவற்றின் உயர் அதிகாரிகள் பலரும் இணைந்து கொண்டனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதலை நிறைவுக்கு கொண்டுவரும் இணக்கப்பாடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், அதன் ஒரு பகுதியாக ஹோமுஸ் நீரிணையை மீளத் திறக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிட்ட அவர், ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் தடைகளை நீக்குவதும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் அணு ஆயுத வேலை திட்டங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை பின்னர் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் இங்கு தெரிவித்தார். ஒப்பந்தத்திலுள்ள சில விடயங்கள் அமெரிக்க அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன், ஈரானுக்கு வழங்கப்படும் பொருளாதார நிவாரணம் அந்நாட்டின் ஒப்பந்தத்திற்கு அடிபணிந்து முன்னெடுப்பதில் தங்கியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்களை அடுத்து இவ்வருடம் பிப்ரவரி 28 இந்த மோதல் ஆரம்பமானது. இதற்கென பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளிலுள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியது. அதேபோல் உலகில் எரிபொருள் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்திற்கான முக்கிய பாதையாக உள்ள ஹோமுஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஏப்ரல் மாதத்தில் யுத்த நிறுத்தத்திற்கான இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டாலும் அதற்கு பின்னரும் இரு தரப்பினரும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தினர். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி கருத்து வெளியிடுகையில், பேச்சுவார்த்தையாளர்கள் மிகச்சிறந்த தீர்வை அண்மித்துள்ளதனால் ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட தாக்குதலை நிறுத்தியதாக அவர் தெரிவித்தார். விரைவில் ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திட முடியுமெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் நேற்றைய தினம் ஈரான் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி குறித்து பதிலளித்த டொனால்டு டிரம்ப், அவை இணங்கப்பட்ட நிபந்தனைகளுடன் அல்லது உண்மை நிலவரத்துடன் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுரவின் நேரடி தலைமைத்துவம் சர்வதேச முதலீட்டுக்கு சிறந்த வழி, சைனா ஹாபர் தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் கனமழை, கடல் கொந்தளிப்பு, மண் சரிவு எச்சரிக்கையும் நீடிப்பு. பேக்கரி தொழில்துறையை கட்டியெழுப்ப கை கொடுக்கும் பிரதமர். அழுத்தங்களுக்கு அடிபணிய வேண்டாம், ஈஸ்டர் விசாரணைகளை தொடருங்கள், கர்தினால் கோரிக்கை. எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் மூன்றாவது குழுவுக்கான கற்கை நெறி ஆரம்பம். நாடு முழுவதும் அபிவிருத்தி புரட்சி, 2027 அபிவிருத்திக்காக 2,000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த 6 மாதத்தில் 23 டெங்கு மரணங்கள், டெங்கை ஒழிக்க நாடு முழுவதும் நடவடிக்கை. ஈரான் அமெரிக்க யுத்தம் நிறைவடைவதற்கான எதிர்வு கூறல். இத்துடன் வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அதுக்கோடி உத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 20, 42, 45, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 20, 42, 45, 73. 2,00,000 பரிசுகள் 7 வெல்ல பெற்றிருக்கிறது. மொத்தமாக 83,28,000 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், 4,902 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 25, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 25, 35. 10,00,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,74,71,320 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 924 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 1, 4, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 1, 4, 4, 5, 2. நேற்றைய நாளில் மொத்தமாக 39,12,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 398 சீட்டில் போவாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 2. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,84,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பபோலத்திற்கான வெற்றி முடிவுகள், 3,190 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 1, 49, 58, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 1, 49, 58, 72. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 1, 0, 4, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 9, 1, 0, 4, 7. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,82,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,351 சீட்டில் போவாரத்துக்கான சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 38, 75, 76, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 38, 75, 76, 80. லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 9, 0, 8, 8. லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 9, 0, 8, 8. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,57,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,366 சீட்டில் போவாரத்துக்கான கப்புக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 13, 50, 57, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 13, 50, 57, 60. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,28,09,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 29,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து 1,020 சீட்டில் போவாரத்துக்கான சசிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 20, 34, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 20, 34, 38. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,27,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: தொடர்ந்து மாசத்தின் விடுமுறை கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 7:28.

0: துன்பங்களுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டுச் செல்கிறது பாடும் நிலாவில்.
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர், தலைவர் எங்கள் வசந்தம்
2: FM சூப்பர்
0: 102.6 102.8
3: மலை
0: வசந்தம் FM.

0: ஹரிஷ் மோரா திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் ஜிஆர் உங்களுடன் நினைந்திருக்கிறேன். சோ இந்த திரைப்படத்துல இந்த ஓயா ஓயா அப்படின்ட்டு ஒலித்தோ இந்த பாடல், அந்த காட்சிகள் எல்லாம் சூப்பரா இருக்கும். அவ்வளோ அழகா தத்ரூபமா கொடுத்துருப்பாங்க, பாக்குறதுக்கு அவ்வளோ இருக்கும். அந்த மியூசிக் தான் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு. எப்படி இருந்தாலும் காஞ்சனா மியூசிக் அடிச்சுக்க வேற யாருமே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நாங்க நீங்க கேட்கறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். சோ கால் பண்ணுங்க, பேசலாம். அதே போல பேஸ்புக்கூடாக இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு நீங்க கேட்டீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க? இதுக்காண்டியே மழை வரலாம் நிறைய. வீட்டுல இருந்து விடுமுறை கொண்டாட்டம் கேளுங்க. ஓகே, கேளுங்க.
1: பாடல் கேக்கு மேடம். காவத்தை நீலகாமத்தில் மரமா ரம்பி பாலா பிள்ளையா வாழ்நூல் ஹார்மொழி முந்தா சுகம் ஈடன் ஒய்டன் மாத்தூர் சின்ன மகாதயன் கிரீஷ்ரமா மாவனர் மூக்கி மீனவலையா தயாளு உமச்சந்தர் பாபு கிருஷ்ணகலம் சிரிக்கலாம் பாலு கிருஷ்ண தம்பி மற்றும் பராமர்த்த சரோஜனமா கராகோட சர்வராஜ குடும்பம் பராமர்த்தம் குடும்பத்துக்காக அன்பார் அறிவிப்பாளர் உங்களுக்காக
0: கேட்டு பாய் இன்னும் பதில் சொல்லல. ஓகே, கமெண்ட் பண்ணி வச்சிருங்க.

0: நான் சொல்ல போற நேரத்தை நேரம் இப்பொழுது 7:41.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம். வசனம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
2: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு.
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் ஜிவி பிரத்.

0: இப்பொழுது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். 1 பேதுரு 5:6-7 வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியில் உண்டாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவாசிர்

0: சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4566-621 அனுப்பணும். அப்படி அனுப்புனா இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம். நிஜமாவா? ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4566-621 எஸ்எம்எஸ் மூலமா அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றி தாத்தா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தேவ செய்தி. வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
2: கடவுளின் படைப்பிலே மனிதன் விசேஷித்தவனாக இருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் கவலைப்படுகிறவனாக இருக்கிறான். கவலை இன்றைக்கு எல்லா மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிற ஒன்றாக மாறிவிட்டது. கடவுள் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் நம்மை விட்டு நீங்கும் போது எம்முடைய கவலைகள் எம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. கடவுளே நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். நாம் கடவுளிடம் விசுவாசம் வைக்காமல் எம்முடைய சொந்த விருப்பப்படி வாழ ஆரம்பிக்கும் போது எம்முடைய மன நிம்மதியை நாம் இழந்து போகிறோம். கடவுளோடு எம்முடைய தனிப்பட்ட உறவு சீராக இருந்தால் மாத்திரமே மற்றவர்களோடும் நாங்கள் சரியான ஒரு உறவை பேண முடியும். கடவுளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முதலிடத்தை கொடுத்தால் கடவுள் எம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எம்மை விடுவிக்க முடியும். எம்மால் தாங்க முடியாத சோதனைகளையும் தாங்கிட அவர் பலன் தருவார். ஆகவேதான் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு மத்தேயு 6வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். மேலும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்றும், அவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் என்று அதே அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவரை நாம் முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்காக முயற்சிப்பது தவறல்ல. ஆனால் அந்த முயற்சிகளில் எம்முடைய சுயத்தை மாத்திரம் நாம் சார்ந்திருப்போமானால் நாம் தோற்று போவோம். அதனால் எம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் எம்மை மேற்கொண்டு எம்முடைய மன நிம்மதியை நாம் இழந்து போய் எப்பொழுதும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அதிகம் நேசிக்கிறார். அவர் எம்முடைய எல்லா கவலைகளிலிருந்து எம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் வசனம் 6-7 இவ்வாறு குறிப்பிடுகிறார்.
3: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
2: மேலும் சங்கீதம் 55:22 நாங்கள் இவ்வாறு வாசிக்கிறோம்.
3: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார்.
2: எமக்கு வருகிற கவலைகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு நீங்கள் காணப்படலாம். உங்கள் மன பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய யார் என்பதை அன்னதத்தை கொண்ட அதிகார ஆவியின் கனிகள் எத்தனை? கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, யோசிப்புக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள் என்பதே. அதற்கான சரியான பதில் 11. இந்த சரியான பதிலை அனுப்பியிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. யோசிப்பு எகிப்தின் துணை தலைவனாகும் போது அவனுக்கு எத்தனை வயது? யோசிப்பு எகிப்தின் துணை தலைவனாகும் போது அவனுக்கு எத்தனை வயது என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 4562 1, 0722 4562 1. நல்லது நிறைவேற்றின நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தவிர நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் செப்ப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலும் 2258 கொழும்பு. தொலைபேசிலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-1. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சி.

0: நீங்க கேட்க ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் 102.6 கேட்டுட்டீங்க. பக்கம் கூட இணைந்து சூப்பரான பாடல்கள் வரும், கேட்டுட்டே இருங்க. சோ நீங்க கால் பண்ணலாம். வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0.1 2 7 5 0 0 அதே போல 0.1 2 7 5 1 1 1 கால் பண்ணலாம். இது இறுதி மணி தேலத்தோடு இணைந்திருக்க நான் G 9 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு பூனாக்கலையில இருந்து மகேஷ் வந்திருக்கிறாரு. வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்புறம் மழையா, வெயிலா, புயலா, காத்தா? இப்ப வெயிலா? இதுதான் உருட்டுங்கிறது. இந்த இரவு நேரத்துல எங்கேயாவது வெயில் வருமா? அப்படி தெளிவா சொல்லுங்க. காலையில இருந்து வெயில், ஊர்லாம் கூலா இருக்கு. இப்ப
1: சொல்லுங்க.
0: பேர கொஞ்சம் விட்டு விட்டு தெளிவில்லாம இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. பேசிட்டும் நிறைய நிறைய பேசலாம். 9 மணி வரைக்கும் நான் இருப்பேன். நாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதுக்கலமா தாம் தும்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கேட்கலாம். கால் பண்ணுங்க. நீங்க கேட்டிருக்கிறது இல்ல வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டீங்க. நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருக்கிறேன். அலைப்பாயும் நெஞ்சிலே மனசிந்த அலைப்பாயத்தான் செய்யும். ஆனா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு தான். ஆதலால் காதல் செய்வீர் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் வருகிறது பாடல்.

0: செல்லுது ஒரு சந்திப்பு திரைப்படத்துக்காக இந்த பாடல நீங்க கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.8ல உங்க சந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டிருக்கீங்க. சூப்பரான பாடல் எல்லாம் அழுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்ந்து பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு சொன்னா கால் பண்ணுங்க, பேசலாம் ஜியாரக்குடன். ஓகே, 9 மணி வரைக்கும் நான் இருப்பேன். இங்க இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஜியாக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன், நீர்கொழும்பு.
0: நிஜாம், நீர்கொழும்பு இப்ப எப்படி இருக்கு?
1: நீர்கொழும்பு எல்லாம் மழை பெஞ்சு நின்றுருக்கு.
0: ஓகே, கூலா இருக்கு.
1: இனி மறுவா இருட்டி கொண்டு இருக்கு, என்ன நடக்கணும் தெரியாது.
0: அதுதான் மழை வரும், அதுதான் நடக்கும், வேற ஒண்ணும் வராது. சரி, ஓகே, எப்படி போகுது லைஃப் எல்லாம்?
1: லைஃப் எல்லாம் நல்லா ஜொலியா போகுது அக்கா.
0: வேலை எல்லாம் நல்லா போகுது?
1: நிகழ்ச்சியில சூப்பரான நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு.
0: ஓகே, நன்றி நன்றி. பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: பாட்டு
0: என்ன பாட்டு?
1: சத்தியம் படத்துல செல்லமே செல்லமே சென்
0: வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க விமலா தேவி. அதே போல இரவு வணக்கம் சொல்லிட்டு சதீசிலன் வந்திருக்கிறாரு. ஹப்டன் நவீன் வணக்கம் சொல்லி எழுந்திருக்கிறாரு. ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜாலி மூட் சாங்கா அப்படின்னு ராஜன் சொல்லியிருக்கிறாரு ஸ்டிக்கரோட. ஓகே, இந்துக்களை அரசும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாலா காட்டுக்கா ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடும்பு 12 புதுக்கடையில் இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் நினைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி சொல்லியிருக்கிறாங்க. பிரசாந்த் வந்திருக்கிறாரு மீப்பிடி கந்தையிலிருந்து. இதே போன்று பரமானந்தன் வாசிகர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அக்கடிப்பட்டு பாப் டைலர் நிசார் வணக்கம் சொல்லி எழுந்திருக்கிறாங்க. மும்தாஜ் வந்திருக்கிறாங்க கொழும்பு 14 இருந்து. இனிய வணக்கம் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்திருக்கிறாரு. இதமான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருப்பதாக லெந்துலையிலிருந்து அல்ஜின் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாங்க. இனிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் வந்திருக்கிறாரு. வினோதன் வினோ வந்திருக்கிறாங்க. ஹாய் ஜியாரக்கா, அன்பான வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் சூப்பரா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத அடுத்து கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க. ஓகே, நிகழ்ச்சி கொண்டு சொல்லிருக்கிறாங்க. பசரூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி வந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 இது ரத்தனம் சொல்லிருக்கிறாங்க. பாலா வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா ஹாவ் அ குட் டே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கிறாங்க. அக்கறைப்பற்று அப்துல் காதர் வந்திருக்கிறாரு வணக்கம் சொல்லிட்டு. இதே போல ஜெகன் வந்திருக்கிறாரு. அவிசாவலியிலிருந்து வினோ வந்திருக்கிறாங்க. அதே போல பலாங்குடையிலிருந்து வைத்திய அவினாஸ் வந்திருக்கிறாரு. மில்டன் வந்திருக்கிறாரு. கருங்காலி சோழிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தொண்டமினாறு செல்வசந்தில் சுதரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேர்தே விஷ் ஒன்று இருக்கு. ஓகே, அதை நாங்கள் சொல்ல போறோம். யாரு அப்படின்னு சொன்னா அந்த பேர்தே விஷ் கே துவிக்ஷன். ஓகே, கே துவிக்ஷன் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துறாங்க அப்பா ரமேஷ், அம்மா பார்வதி, அத்துடன் குடும்பம், மாமா, மாமி, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவங்கள வாழ்த்துவதாக சொல்ல இருக்கிறாங்க. நாங்களும் அவங்கள வாழ்த்துறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் சார்பாக நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். அவிஷாவளையை சேர்ந்தவங்க தான் அவங்க. கே துவிக்ஷிகா, ஹாப்பி பர்த்டேடா. ஓகே, சரி சொல்லியாச்சு. அடுத்து நாங்க பாட்டு கேட்கலாம். தாஸ் திரைப்படத்துக்காக இவனுடைய

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: ஓகே, குட்டி பிசாசு கேட்டுட்டு வந்தாச்சு. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் அலை தோய்ந்து கொண்டு இருக்கிறது. கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் இது? திவ்யா, எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: அழகான பேரு. நான் நல்லா இருக்கிறேன்டா. படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் வைஃபா?
1: ஹவுஸ் வைஃபா இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஓ, நல்லா போறேன்.
0: அப்படியா? சமைச்சாச்சா?
1: ஓ, அக்கா சமைச்சாச்சு.
0: அதுதானே பெரிய வேல. என்ன உப்பு இல்ல, புளி இல்ல, காரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு டேஸ்டா ஒரு சாப்பாடு கொடுக்கணும்.
1: என்ன
0: ரொம்ப நல்லா சமைப்பீங்க நீங்க? என்ன ஸ்பெஷலா இருக்கு?
1: ட்ரை
0: பண்ணுவீங்க? நல்லா சமைக்க மாட்டீங்களா? அதுதான், என்ன இருந்தாலும் அம்மா பாக்கும் வராதுதான், இருந்தாலும் போப்போ அது வந்துடும். சரி, ஓகே. பாடலாம் பிடிச்சிருக்கா? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு எல்லா பாட்டுமே.
0: சரி, ஓகே, பாட்டு கேக்கலாமா? ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒரு ஹாய் சொன்னா போதும், வெக்கமான எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாலே வந்துடும் அப்படின்னு இந்த பாடல சொல்றாங்க. நான் சொல்லல, கோமாளி திரைப்படத்துக்காகவா இருக்கிறது பாடல்.

0: நமக்கு பிடிச்சவங்க ஹாய் சொன்னா ஒரு போதுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொன்னாங்க. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியுடன் இந்த நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இவ அடுத்து நாங்கள் நேரத்தை பார்த்துட்டு அடுத்த சூப்பரான பாடல் கேட்கலாம். இப்போ நேரம் சரியாக 8:37.
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: ஆண்டவருக்கும் ஒரு பாடல் திமிரு திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அப்புறம் நான் டாடா டேக் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம் சந்தோஷம் உற்சாகமாக. இந்த இரவு பொழுத வீட்டில இருந்து விடுமுறை கொண்டாட்டத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா பாட்டு கேளுங்க. ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு குழு குள்ளான ஒரு கூலான ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நிஷா வணக்கம்.
1: வணக்கம்.
0: அந்த ஏரியா கூல் தானே இப்பயும்? ஓகே, எப்படி இருக்குன்னு வரலையா? அதுதான் நடடா, அது உங்களோட வாயில இருந்து வரணும். நாங்கள் அந்த இடத்துல வந்திருந்தா ஐயோ தாக்க குடிப்பமானு தெரியல, அடுத்த அன்னைக்கு நாங்க ஓடி வந்துடுவோம்.
1: என்ன
0: வேற கணவர் குடுத்து வச்சிருந்தா இவ்ளோ சேவிங்க செலவு பண்ண தேவையில்ல என்ன? ஓகே, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கத்து ஒரு ஒவ்வொரு போர்ஷன் வாங்கி தந்தா சரி, அவ்வளவுதான்.
1: என்ன பண்ணுவீங்க
0: சரி, ஓகே, உங்களுக்காக உங்களுக்காகவே சூப்பர் ஆடுத ஒரு பாட்டு போற கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. யாரெல்லாம்
1: இருக்கிறாங்க?
0: அந்த பாட்டு நீங்களே ரெண்டு வாரி பாடிச்சிடுங்களே.
1: ஐயோ எனக்கு
0: சரி, நீங்க திங்கட்கிழமை ராகம் சுகமானது கேட்டதான் அந்த பாட்டு எல்லாம் கிடைக்கும். சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டு தரேன், அது என்ன பாட்டுன்னு நீங்க கேளுங்க. ஓகே, இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: நீங்களோ
0: நன்றி, வணக்கம், குட் நைட். ஓகே, அவங்களுக்கு அவர் சூப்பரான பாடல் கொடுத்துடலாம். செவத்த புல்ல மனசுக்குள்ள. ஓகே ஓகே ஓகே, நல்ல பாட்டு கேளுங்க.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ரவுண்டரான ஜிவி பிரகாஷ் குமார். அவருடைய இசையில் தாமோதர் குமாரினுடைய வரிகளில் வருகிறது பாடல் இது வெயில் திரிபடுது.

ஓகே, இப்போ வருகிற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து டாடா டேக்கே பாபாய் குட் நைட் அப்படிலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். நேர நாளில் முடிந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எஸ்பிபியின் பாடு நிலா நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களுடன் என்று முனைந்திருப்பார் சங்கர் புஷ்பராஜ். ஓகே, அவர் இணைந்திருப்பார், அவருடன் நீங்கள் இணைந்திருங்க. விடைபெறும் நான் ஜி ஆர். மீண்டும் சந்திக்கலாம். வசனத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட் மக்கள்.

நன்றி ஜி ஆர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நீங்கள் இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னா பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்மை இப்போ சரியாக 9 மணி.

0: தனிமை இரவுகளில் இதம் இந்த இசைதானே, அதுவும் பாடும் நிலாவோடு வந்தால் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? என்ற இரவு பொழுது பாடும் நிலா நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான எஸ்பிபி அவர்களின் குரலில் அமைந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த பாடல்களோடு உங்களுக்கு இருக்கும் காதலும் அல்லது அந்த பாடலினால் உருவான காதல்களை கூட நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள உடனலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லையா, வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்கே பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை, உங்களோட விருப்பங்களை, உங்களோட ஆசைகளை, உங்களோட கவிதைகளை, இது எல்லாத்தையும் பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்போது அலிப்பிள்ளையார், வணக்கம். வணக்கம்.
1: அன்பான பாசம் தமிழ் வணக்கங்கள். நான் பதிலை சேர்ந்தபடியிலிருந்து ரசமணிக்கும் ராஜேந்திரன். எப்படி நலமாக இருக்கிறீர்களா சகோதரா?
0: நலமாக இருக்கிறேன் சகோதரா. எப்படி இருக்கீங்க நீங்க?
1: மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த பாடல் நிகழ்ச்சியிலே முதலாவது அழைப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: ஒரு சில விடயங்கள் நடக்கும் போது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா ஆமா.
0: சரி சொல்லுங்க. என் பக்கமும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, அதனாலதான் உங்க கூட பேசிருக்கேன்.
1: நிச்சயமாக நிச்சயம் உங்களோட பேசுறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. முதல் தடவையா உங்களோட பேசுகிறேன் என்று நினைக்கிறேன்.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு முதல் ஆரம்பம் இருக்கணும் இல்லையா? ஆமா.
1: நீங்கள் ஆல்பம் தலைத்து அறைவு போல் இறந்து முங்கை போல் சுத்தமாய் இன்பம் இன்பமாய் வானுயர அழிப்பு துறையிலே சிகரமாய் மிளிர வேண்டும் என்பதாக வாழ்த்துகிறேன்.
0: ஆஹா, உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நான் கேட்கிற ஒரு பாடலை தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: மக்கள் என் பக்கம் படத்திலிருந்து. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும்.
0: அதாவது
1: கேள்வி கேட்கணும்.
0: இதே பாட்டை சென்ற வாரம் ஒருவர் கேட்டு கொடுத்திருந்தேன். அன்னைக்கு நான் பாடல்கள் போடுறோம் இருந்த அந்த விதமே வேற. இன்றைய தினம் பார்க்கலாம். எனக்கு அந்த மாதிரியான ரிக்வஸ்ட் நிறைய வந்தா, இல்ல தேவைகள் நிறைய வந்தா கண்டிப்பாக உங்களுக்காக தர்றேன். ஆனா ஆண்டவனை பார்த்து ஆண்டவனுக்கு ஊத்துறதுக்கு பதிலா அவன் ஆராதனைகள் கேட்டு மனங்களை கொஞ்சம் மாற்றலாம் இல்லையா?
1: சந்தோஷமா இருக்கிறது.
0: சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்கா?
1: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார், அணி அந்தோணி அம்மா, செல்லப்பிள்ளி அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான் அம்மா என்னம்மா, பெரிய நீலாவன் ஜெயாமா, அந்த சகோதரன் ஹாரன், அன்பு நண்பன் சப்புமர்கந்த வசந்தகுமார், மாவடி கேப்பு சசிகுமார், சாந்தி கோவிந்தராஜா, சர்தீன் முஸ்தகின், மதுரை ஞானகுரு, அருள்மொழி ஆகியோருக்காகவும், யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் கேட்போம்.
0: நன்றி. அவர் ஒரு பாடலையே பாடிவிட்டு போயிட்டார்னு சொல்லலாம், மூச்சு விடாம. இப்போது இன்னும் ஒருவர் அழைப்பில். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எங்கேயோ கேட்ட குரல்.
2: கொட்டகலையிலிருந்து சிவகாமி கேக்குறேன்.
0: யாரு?
2: கொட்டகலையிலிருந்து சிவகாமி கேக்குறேன்.
0: சிவகாமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க சௌமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் சிவகாமி. அப்புறம் உங்களது நாட்கள் வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
2: ஒரு மாதிரி போகுது சார்.
0: ஒரு
2: மலை
0: நீங்களும் அழைப்பினை 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக அழைப்பு ஏற்படுத்துங்க. கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்கள் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கு பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு. அந்த பதிவின் கீழே உங்களோட விருப்பங்களையும், பாடும் நிலா உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும், உங்களோட கவிதைகளையும் கூட பதிவிடுங்க. அடுத்த ஒரு பாடல், தினம் தினம் காலையில் நான் எழுவது என்னமோ இந்த உதயத்தை காண அல்ல, என் இதயத்தை காண அவள் வருவாளா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறேன்.

0: வசந்தத்தின் பாடும் நிலா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இரவுகள் எப்போதுமே எல்லோருக்குமே இனிமையாக இருக்கிறது இல்லை. இறந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்பிபி இருந்தா எல்லா மாதிரியான இரவுகளையுமே வந்து ஒரு இனிமையான இரவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைத்து தருவதற்காக தான் வசந்தத்தின் பாடும் நிலா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழைப்பு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0312 2775 0031 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். பேஸ்புக்ல வசந்தத்தின் பக்கத்துக்கு போங்க. அங்க பாடும் நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்களையும் பதிவிடுங்க. இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவங்க அழைப்பையும் எடுத்தாச்சு. நாம பேசுறது அவங்க வீட்டு ரேடியோலையும் கேட்டாச்சு, ஆனா அவங்களதான் காணல. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க? எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்? நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்யறீங்க நீங்க? நன்றி. அடுத்த ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலோடு இணைந்து கொள்ளுங்க.

0: பாடும் நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இனிமையான இந்த இரவு பொழுதுனில் பாடும் நிலாவின் பாடல்களோடு அப்படியே இதமாய் கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மென்மையான பாடல்கள் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் உங்களை குஷிப்படுத்துறதுக்கான பாடல்கள் கூட எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அலிபின் ஏற்படுத்தினோட இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0013 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களினோடாக இப்போது வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: சுலைமான்.
0: உங்க பேர் திரும்ப சொல்லுங்க.
1: சுலைமான்.
0: சுலைமான், எப்படி இருக்கீங்க? பாடல்களோட போகுதா?
1: அது
0: சரி, பாடல் ஒலிக்கும் வரைக்கும் நமக்கு தூக்கம் இருக்காது இல்லையா? சரி, யாரெல்லாம் என்னத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாடும்
0: நிலாட பாட்டு சுலைமானுக்கு இல்லாததா? என்ன பாட்டு?
1: கம்பன் ஏமாந்தான் கண்ணியரை ஒரு மரண்டாய். இந்த பாட்டு
0: கம்பன் ஏமாந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஏமாந்தது சரியா தெரியவில்லை, ஆனாலும்
0: சரி. யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க தானே? நன்றி. சரி, நன்றி. சரி, நீங்களும் வலைவினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட கேட்டு மகிழலாம். அடுத்தது யார்? வணக்கம்.
2: ஹலோ. வசந்தம்.
0: வசந்தம் எஃப்எம் தான். நான் ஆர்ஜே சங்கர் புஷ்பராஜ் பேசுறேன். நீங்க பாடும் நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களோட பேர் என்ன? ஆஹா, எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கு இங்க நீங்க? வாழ்க்கை எல்லாமே எப்படி போகுது
2: உங்களோட?
0: என்ன செய்றீங்க நீங்க? தெளிவா கேக்கல, நீங்க பேசுறது
2: என்னது?
0: யாரெல்லாம்?
2: எல்லாருக்கும்.
0: சரி, நன்றி. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்தம் நிலா, வசந்தத்தின் உறவுகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடும் நிலாவோட பதிவுன்னு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்கள், விருப்பங்கள், தெரிவுகளையும் கூட நீங்கள் சொல்லலாம். பாடும் நிலா, பாடும் நிலாவின் எந்த பாடல் உங்களுக்கு மிக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அழைப்பின் ஏற்படுத்தியும் கூட சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இன்னும் முறை 0112 2775 0013 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களினோடாக இன்னும் ஒருவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இந்த சகோதரர்?
3: கலைச்செல்வன்.
0: எத்தனை கலைகளுக்கு செல்வன் நீங்க?
3: எல்லாத்துக்கும் செல்வன்.
0: ஆய கலைகள் 64க்கும் நீங்க தான் செல்வனா? சரி, என்ன செய்றீங்க நீங்க?
3: பாட்டு கொஞ்சம்
0: கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, வசந்தத்துல போற பாடல்கள்லாம் கேக்குறீங்க, சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமா?
3: எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாட்டுன்னு சொல்றதை பொறுத்துதான் தருவாங்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினால் நெஞ்சில். எத்தனை வருடங்களுக்கு முதல்ல உங்கள் வாழ்க்கையில அப்படி ஒன்று நடந்துச்சு? அப்படியா? எங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு?
3: மறக்க முடியாதுன்னா
0: அப்ப ரஜினிகாந்த் மாதிரி வெள்ளை கலர் அந்த கருப்பு சட்டையில வெள்ளையா போட்டுட்டு அப்படியே நடந்துட்டே இருந்தோமா?
3: அந்த மாதிரி
0: கொழும்பின் கடற்கரை ஓரங்கள்ல தேயிலை தோட்டத்தில் ஒரு செந்தாமரைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க, அப்படியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
3: இருக்கிற மகள் அஸ்மிதா, வைஃப், நம்ம வசந்த சொந்தங்களுக்காக கேட்கிறேன்.
0: சரி, எல்லாரும் இணைத்து கேட்கலாம். நன்றி.
3: நன்றி ஐயா.
0: பார்த்தீர்களா? எஸ்பிபியின் காதலுக்கு பின்னால் இல்ல காதல் பாடலுக்கு பின்னால் 1000 காதல்கள் இல்ல 100,000 பாடல்கள் ஒளிந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி வந்த பாடல்கள் காதல்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம அப்படியே ஒரு 12 மணி வரைக்கும் வந்து கொஞ்சம் அசை போட்டுக் கொள்ளலாமே இசையோட.
4: பழங்க
5: பழனி பச்சை
4: மினுமினுங்க
5: செங்கரட்டி
4: செவத்த பிள்ளை

0: வசந்தத்தின் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பாடல்களும் சரி, ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் அவர் வாயில் நின்று உச்சரிக்கும் போது அது தரும் இன்பமே அலாதி சுகம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிபியை பற்றி அல்லது எஸ்பிபியின் பாடல்களை பற்றி இன்னும் பல ஆண்டுகளுக்கு பல தலைமுறைகளுக்கு பேசிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் கொண்ட மாமேதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில மாமேதைகள் இருக்கிறாங்க, அவர்கள் மனதளவில் அந்த குழந்தை குணம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எஸ்பிபி அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் அவர் முன்னாடி ஒரு பச்சிலம் குழந்தை இருந்து பாடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் நம் முன்னாடி ஒரு குழந்தை தானே இருக்குது அப்படின்னு இல்லாமல் அது அழகாக அவரோட கை ரெண்டையுமே கட்டிட்டு அந்த குழந்தை சொல்கிற விதத்தையும் அல்ல பாடுற விதத்தையும் அவ்வளோ அன்பாய் ரசிப்பார். அந்த குழந்தை மனம்தான் இன்றளவும் எல்லார் மத்தியிலும் அவரை இவ்வளவு இறுக்கமாய் வைத்திருப்பதற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அழைப்பு ஏற்படுத்தி பேசுங்கள், கதையுங்கள், உரையாடுங்கள், கதை பேசுங்கள். 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். சரி, அவங்களோட அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், யார் இது? கலா, இதெல்லாம் ரொம்ப தவறு. வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க. சரி, ஆனா எதிரொலிக்குது எனக்கு. சரி கலா, மன்னிக்கவும். நீங்க குறைச்சி வச்சிருந்தாலும் கூட என் காதுகளுக்கு எதிர் ஒலிக்கிறதுனால என்னால அந்த அழைப்பிலோட நினைந்திருக்க முடியல. சரியும், அடுத்து யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? மாலினி ஜெயசிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி, வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? அப்படியா? சரி, அப்புறம்
1: பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மாவுடைய ஒரு பாட்டு தாங்க.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஜானகி சொல்லுவா, தூரம் இருந்தாலும் உன்னை அழைக்கிறது என்று வரும் அழகான பாட்டு.
0: தூரம் இருந்தாலும்
1: உன்னை அழைக்கிறது
0: மற்றவர்களை காதுகளை முடிக்க சொல்லுவோம் இல்லையா? சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோட இன்னொருவர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? உங்களோட ஆசையும் ஆர்வமும் புரிகிறது, ஆனால் அழைப்பெடுக்கும் போது சற்று வானொலி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வச்சிருங்க. இல்ல, வானொலி பெட்டிக்கும் உங்களுக்கும் குறைந்தது ஒரு 100 மீட்டராவது தூரம் வச்சுக்கோங்க. 100 மீட்டரா இருந்தா வீட்டை விட்டு வெளியில வந்துருமே. அப்படின்னு பரவாயில்ல, பேசினதுக்கு பிறகு போகலாம். அழைப்பில் யார்? வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆஹா, வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். வசந்தகுமார்,
2: நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப சிறப்பு. வேற லெவலா இருக்கு நிகழ்ச்சி, நீங்க வந்த பிறகு.
0: நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க, சத்தமா இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: நீங்க வந்த பிறகு

0: நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு ரொம்ப சிறப்பா இருக்கு.
1: அடடா அடடா, நன்றி நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் வசந்தத்தின் சொந்தங்களின் ஆசைகளையும் அவங்க கேக்குற பாடல்களையும் கொடுத்ததுனாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன இப்படி
0: புகழ்ச்சிங்க.
1: சரி சொல்லுங்க பாக்கலாம், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போனது?
0: இன்றைய நாள் ஒரு சில பயணங்களுக்கு போயிட்டு வந்து
1: கொழும்பு வந்தேன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க கொழும்புல
0: இருக்கோம். கொழும்பு வந்துட்டு இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு.
1: சரி, யாரெல்லாம் வந்தேன்? சரி, எப்போதுமே ஏதாவது ஒரு பாடல் வேணும்னு கேப்பீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு வந்து
1: நினைவோ ஒரு பறவை. பாத்தீங்களா, சேர்ந்து பாடிட்டோம். சரி, யாரெல்லாம்
0: பாடு?
1: ஆமா, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
0: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு குச்சிக்கடை இரண் மத்திரை ஐயா கண்ணு நீர்கொழும்பு சாம்குமார் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன் பதிலை ராஜமாணிக்க ராஜேந்திரன் உமாச்சந்திரம் ராஜ்தேவ அருள்மொழி பிச்சரேஷ் கோபரேசன் ராஜ்குமார் அம்மன் பி டி ஆசையர் அடிமட செல்வராம் இவர்களுக்காக இருக்கும்.
1: சரி, அனைவரும் இணைத்துக்கொள்ளலாம். நன்றி
0: நன்றி.
1: சரி, இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக தருகிறேன், அந்த பாடலை கேளுங்க. அதன் பிறகு ஃபேஸ்புக்கின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான கவிதைகள் அப்படின்னு சொன்னதுனாலே கட்டுரைகளை எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அவளத்தையும் இணைத்துக் கொள்வதற்காக. இப்போது ஒரு அருமையான பாடல்.

வசந்தத்தின் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஒரு மாதிரியாக இரண்டாவது மனத்தி அளவுக்குள் வந்திருக்கிறோம். வந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நேரங்கள் வேகமாக போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையும் கூட இருக்கு. ஏன்னா இந்த நேரங்கள் வேகமாக இசையோடு கடந்து செல்லும்போது வந்து இந்த நாட்களும் முடிவடைகிறதே அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கு. வருடத்தில் 6 மாதங்கள் கடந்து போயிட்டு இல்லையா, இனி வரும் 6 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கடந்து போய் இத்தனை காலங்களில் இருந்த ஏமாற்றங்களோடு இதுவும் ஏமாற்றங்களாக போய்விடுமோ, இல்லை ஏதேனும் மாற்றங்கள் வருமோ அப்படிங்கிற பல நம்பிக்கைகளோடு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துடலாம். கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியை நானும் இணைந்திருக்கிறேன் அப்படிருக்காங்க. வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொத்துவில்லிருந்து பாடகர் சியாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, அந்த பாட்டு தாங்க நாங்க சரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட உங்கள் நிகழ்ச்சி அருமை அருமை வாழ்த்துக்கள். கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சிர் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி அந்தகல அரசு வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம்னு சொல்லி மட்டக்களப்பு அனிதா ஆனந்தகுமார் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரமானந்தன் வசீங்கரன் கிளவன்டன் ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமையான இரவு நேர வணக்கம், நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மாலா வெனண்ட் ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் தம்பி, நானும் பாடும் நிலா நிகழ்ச்சியில் இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து அவினாசி வைஜயந்த மாலா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறைப்பட்டு டாப் டெய்லர்ஸ்லேருந்து நிசார் வந்திருக்காங்க. திருச்சி மாம்பலச்சோலி பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி கலைச்செல்வி மிதுன் இனிய இரவு வணக்கம். எங்களுக்கு ஆசைகள் படத்திலிருந்து ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஜோதி அளவெட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் வந்திருக்காரு. நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரத்தோட்டையிலிருந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஆறுமுகம் ராஜ், எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க, நல்ல பாடல் ஒன்று தாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவி மல்லிகா, மலர் மகள் வந்து பாத்தீங்கன்னா அபி மற்றும் யஷோ, அப்புறம் வசந்தம் சொந்தங்கள் எல்லாரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏராளமான சொந்தங்கள் ஏராளமான கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பாடும் நிலா பதிவின் கீழ் அழைப்பின் ஏற்படுத்தி நினைந்து கொள்ளுங்க. 0112 2775 0301 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக. அவள் ஒருவாள் என்று காத்திருந்தேன், அவள் ஒரு நாள் வந்தாள், அவள் வரவுக்காயும் எதற்காய் நான் காத்திருந்தேனோ அதற்காயும் ஓர் வார்த்தையில் என் காதலில் என் வாழ்வில் ஓர் தீபமே ஏற்றிச் சென்றாள்.

0: வசந்தத்தின் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். எஸ்பிபி அவர்களின் குரலில் அமைந்த அருமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து வண்ணமே இருக்கிறது. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இப்போது வந்திருக்கிறது. யார் வணக்கம்? வணக்கம் வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சது. சரி சொல்லுங்க, யாருக்காக பாடல் கேட்க போறீங்க? சரி, அனைவரும் இணைத்துக்கொள்ளலாம். நன்றி. அடுத்தாக நம்மளோட இன்னும் ஒருத்தவங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பயனாளி.
0: ஆஹா, வரும்போதே அந்த உற்சாகம் தெரியுதுன்னு உங்க குரல்ல. எப்படி இருக்கீங்க மும்தாஸ்?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நீங்கெல்லாம் இருக்கும்போது எங்கள் நலத்துக்கு என்ன குறைச்சல் இல்லையா? சரி, எப்படி போனது உங்களுக்கு இந்த நாட்கள்?
1: சந்தோஷமா போச்சு.
0: அப்படியே வசனம் கேட்டுட்டே இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? வேதம் புரிது படத்துல கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா.
0: கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா.
1: அல்லவா, வார வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, அடுத்த வரியும் சொல்லுங்க அப்ப பாப்போம். கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா.
1: அதே பாடல் தான்.
0: அதே பாடல் தான் இல்லையா? தலை எங்கேயும் போய் மோதி கொண்டீங்களா இல்லையே? ஒருவேளை அதனால கூட 100 நிலவு மாதிரி தெரியுதோ தெரியல உங்களுக்கு. சரிதாஸ் பேகம், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாட எனக்காகவும் அன்பு கண்ணருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமை பரத, பாத்திமா, ரவி, ரகுமா, மருசு, குவேதி, சின்னையா, மகாதன், ஆட்டோ விசு, நோமாசன், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: யோ, திஸ் இஸ் மும்தாஸ் பேகம் ஃப்ரம் கொலம்பு அப்படின்னு சொல்லி ராப் பண்ணிடலாம்ல நீங்க. சரி, நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, அவங்களை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருத்தவங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நான்
0: கூட சரியா ரெண்டு பேரோட பேசிட்டமே, அடுத்த பாட்டுக்கு போலாம்னு தான் நினைச்சேன். சரி, ஒருத்தவங்க வராங்களேன்னு எடுத்தா நீங்களே வந்துட்டீங்க பாருங்க.
2: ஆமா சார்.
0: எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்? ஆட்டோக்காரர் என்பதை அரை மணி நேரத்தில் நிரூபித்து விட்டீங்க இல்லையா? நியூட்ரலா போகுது வாழ்க்கை. நியூட்ரலா எங்க போகுது? அப்படியா? இப்ப பெட்ரோல் பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு நியூட்ரல்ல தான் போக வேண்டி வரும் போல இல்லையா? நான் வந்து உண்மைக்குமே ஒரு மெலடியான ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். பட் ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ பத்தி பேசினதுனால பேசாம பேசாம ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் தந்துடுவோம்னு
2: யோசிக்கிறேன்.
0: உங்களுக்காக நான் தர்ற அந்த பாடல யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: அனைவருக்காகவும்
0: கேட்கலாம். நன்றி.
2: நன்றி
0: வணக்கம். சரி, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது பாடும் நிலா. நான் உங்க சங்கர்.

வசந்தத்தின் பாடும் நிலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த ஒற்றை குரலுக்குள் எத்தனை உணர்வுகள் இல்லையா? அவர் பாடும் பாடல்களும் சரி, அவர் பாடும் பாடல்களில் இருக்கும் வரிகளும் சரி, அவர் பாடும்போது மட்டும் ஏனோ ஆயிரம் அர்த்தங்களை ஒரு முறைக்கு பல முறை சொல்லி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டிருந்த ரெண்டு பாடல்களுமே அப்படிதான். என்னதான் இது சூப்பர் ஸ்டாருக்காக பாடியிருந்தாலும் கூட, இந்த பாடலை அவர் பாடும்போது இந்த வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தையுமே நமக்காய் சொல்லிவிட்டதாகன ஒரு ஏக்கம். தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த ஒருவர் தான் நம்மளோட எஸ்பிபி அவர்கள். அவரின் பாடல்களும் சரி, பாடல் வரிகளும் சரி, இவை அனைத்துமே மக்கள் மனதில் நீங்கா நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் அவர் பாடி சென்ற பாடல்களோ அல்லது அவர் பணியாற்றிய இசையமைப்பாளர்களோ மட்டும் கிடையாது, அவரோட அந்த குணம்தான். எப்போதுமே நிறைய குறும்புத்தனம் செய்யக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட எஸ்பிபி அவர்கள். அதுவும் ஜானகி அம்மாவோட எல்லாம் இருக்கும்போது எப்போதுமே அவங்கள வம்பளத்துட்டே இருப்பாராம் அப்படின்னு சொல்லி அவரும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, ஜானகி அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குறும்புத்தனத்தை எல்லாம் அவர் பாட்டில் மட்டும் விட்டு வைக்கிறது இல்லை, பாட்டு பாடும்போதும் அந்த பாடலில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கான குறும்புக்கான நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த குறும்புத்தனத்தை அந்த இடத்துல அவர் செஞ்சுட்டு தான் போவார். அந்த மாதிரி இருக்கிற எஸ்பிபி தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஒரு பாடலை ஏதோ பாடிட்டோம், அந்த பாவத்துக்காக பாடிட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு உயிரோட்டம் கொடுக்கறதை தாண்டி ஒரு இடங்களில் சிரித்து வைப்பார் பாருங்க. அந்த சிரிப்பை அதுக்கப்புறம் அந்த பாடலை பாட முயற்சிக்கும் பின்னணி பாடகர்கள் எல்லாம் அதே போல் பாடுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாடலில் கூட 1000 நினைவுகளை விட்டு சென்றவர் எஸ்பிபி. அந்த நினைவுக்காய் வசந்தத்தில் பாடும் நிலா. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா இருந்தால் போல் நம் வாழ்விலும் ஓர் கண்ணம்மா இருப்பாள். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லார் வாழ்விலும் இந்த பாடும் நிலா எஸ்பிபி இருப்பார். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க பாடும் நிலா நிகழ்ச்சியோடு. உங்களுக்காக அழகிய பாடல்கள், அவரை பற்றி அறிந்த தகவல்களை என் குரலில் மீண்டும் ஒருமுறை கேட்டு பார்க்கலாம்.

0: வசந்தத்தின் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எஸ்பிபியின் குரலில் அமைந்த அருமையான பாடல்கள், பல நாட்களாய் கேட்காத ஒரு பாடலுமே உங்களுக்காக தந்திருந்தேன். நான் கேட்காத, நீங்கள் கேட்டிருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0312 2775 0031 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க. அங்கே பாடும் நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களையும் உங்களது விருப்பங்களையும், பாடும் நிலா பற்றி உங்களுடைய கவிதைகளையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில்லையார், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, அம்பான் தோட்டையிலிருந்து மருத்துவ பேசுறேன்.
0: மர்ஷு, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். உங்க நீங்கள் பேசும் விதம், நீங்கள் பாடல் தரும் விதம் எல்லாம் மனசுக்கு நல்ல ஆறுதலா இருக்கிறது எனக்கு.
0: அப்படியா?
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: கலகலா வல்லவன் பாடல் வந்து இனிமை இதோ இதோ இளமை இதோ இதோ காலேஜ் கீழேஜ் பெண்கள் எல்லோரும் கண்கள் அந்த பாடல்
1: உங்க மேலும் காலேஜ் டீனேஜ் பெண்கள் கண்களா தான் இருக்காங்களா? யாருக்காக இந்த பாடல் யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளுங்களுக்காக
0: அந்த பாடலை கேட்பதற்கு ஹம்பான் தோட்டே ஜெனதாத்தா, அரபா நகர் பர்தாத்தா, ஆட்டோ விஸ்வநாதன், அங்காதபுரம் பாரு, பொன் பதினாலு முன்சாஸ் தேகம், சின்னையா மகாதேவன், அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும்.
1: சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: பாடும் நிலாவில் பாடல்கள் தான் எத்தனையோ, அத்தனை பாடல்களும் கொண்டு வரும் உணர்வுகள் எத்தனையோ. இந்த இரவு நேரத்தில் நிலவு கூட இல்லாம போகலாம், ஆனால் இந்த பாடும் நிலா இருக்கும் வரைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாமே மறந்தும் மறைந்தும் போயிருன்னு சொல்லலாம்.

0: வசந்தத்தின் பாடும் நிலா கேட்டுட்டு இருக்கோம். ஒரு குரல் பல தசாப்தங்களுக்கான ஆறுதல் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்மளோட பாடும் நிலா எஸ்பிபியை தான் சொல்லணும். காரணம் ஆயிரம் அல்ல, பத்தாயிரம் அல்ல, நாற்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியிருக்காரு. எத்தனை தலைமுறை கடந்தாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் அவர் பாடல் என்றால் ஒரு பிரியம். பாடும் நிலா நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்க போகிறோம். இந்த நிமிடங்களை பாடும் நிலாவோடும் அவர் நினைவுகளோடும் அவரின் அன்பான ரசிகர்கள் உங்களோடும் கொண்டாடி தீர்க்க போகிறோம். அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0312 2 775 0013 அல்லது 0312 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கமும் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பாடும் நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதினூடாக கூட இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அல்லது பாடும் நிலாவை பற்றி உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்கள் விருப்பங்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம் அண்ணே.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பாட்டாகிதானே.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லமா இருக்கிறேன். பாடும் நிலாவோட பாடலோட சந்தோஷமா இருக்கிறேன்.
0: ஆஹா, அருமை அருமை. அப்புறம் உங்களோட நாட்கள் எல்லாம்
1: எப்படி? மழை தானே, மந்தாரமா இருக்கு, மழை காத்து.
0: வெளியில் செல்ல முடியாத நிலைமையா?
1: இல்ல, வெளியெல்லாம் போகலாம். ஷுவர் இல்ல, நலஞ்சிட்டு வருவோமோ நலையாம வருவோமோன்றது சந்தேகம்.
0: கையில் குடையோட போலாமே. சரி, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: வசந்த நேரம் கேக்குற பாட்டு ஒண்ணு தரணும்.
0: தரலாமே, என்ன பாட்டு?
1: நல்ல பாட்டு. அதுல அந்த இரண்டாவது சரணத்துல வரும், எப்பவும் என்னோட பட்டம் பலம் வாங்கி விட ஒரு சொத்து சொல்லும் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணி என்ன உன்ன நினைச்சின கையில எடுத்து நான் கொஞ்சிடுவேன் எதையும் காக. அந்த பாட்டுன்னு
0: எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். பாடல் இல்லையா? அந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல், மஞ்சப்பை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: சரி, கண்டிப்பா போடுங்க.
0: யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. பாத்தீங்களா, எல்லோரும் இடைக்கால பாடல்கள், அவரோட இனிமையான இடைக்கால பாடல் கேட்கும்போது இப்படி ஒரு பாடலும் இருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தர் நினைவூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு காதல் பற்றிய ஒரு கவிதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். காதலுக்காக ஒரு கடிதம் எழுதுவதற்காக ஒரு பேனையை எடுத்து அதில் ஒரு கவிதையை கிறுக்க போறேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

வசந்தத்தின் பாடும் நிலா. பாடும் நிலாவின் குரலில் வந்த பல்லாயிரம் பாடல்களில் இந்த இரவில் நம்மால் முடிந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடும் நிலாவுக்காக வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஏராளமான சொந்தங்கள் வந்து குவிந்திருக்காங்க. அதில் ஒரு சிலரை நம்ம இணைத்துக்கொள்ளலாம். வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் மினுவிலிருந்து ரவி வந்திருக்காங்க. ரவி மற்றும் ரவி சாந்தா நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயண்ணா இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகரையிலேருந்து வந்திருக்காரு சிவேந்திரன். அப்புறம் கொழும்பு 12 புதுக்கடையில் இரவு நேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்சாரி. புஷ்பகாந்த் கிருஷ் இணைந்திருக்கிறாங்க. வசந்தத்துடன் இணைந்திருக்கும் நாங்கள் நுவரெலியாவைச் சேர்ந்த புஷ்பகாந்த், தனுஷா மற்றும் ரிஷி. உங்கள் பாடல் தொகுப்பு மிகவும் அருமையாக உள்ளது, எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வணக்கம் சொல்லி புவன் தலாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கருப்பையா கலைச்செல்வன். இன்னும் ஏராளமான சொந்தங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து தொண்டமன்னாறு செல்வசன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்காரு. பாடும் நிலாவை பற்றி கவிதை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் ஸ்டைல்ல ஒரு பஞ்ச் சொல்லிட்டு போயிருக்காரு. எஸ்பிபி, நீ பாடினால் எங்களுக்கு ஏது பிபி, எஸ்பிபி என்றாலே சூப்பர் தானே. நீ தொடங்கும் பல்லவியிலேயே பலருக்கு போனது பல்வலியும் பல வலியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த மொழியில் பாடினாலும் அது எங்கள் சொந்த மொழி, அது எங்கள் சொந்த மொழியில் பாடுவது போல பிரம்மையை உண்டு பண்ணிய திறமை உனது. ஆனால் நீ பிறரை அல்ல, சங்கீத பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான அவரோட பாடல்களை எல்லாமே கொண்டு வந்து குவிச்சிருக்காரு. எங்களுக்கு தெரிந்தது சங்கீதத்தில் 7 ஸ்வரங்கள், உன் குரலில் ஏற்ற இறக்கங்கள் காட்டியதோ 100 ஸ்வரங்கள். இல்லை இல்லை, காவிய மாயம் செய்த 1000 ஸ்வரங்கள். பக்தி கீதங்கள் நீ பாட பாமரனுக்கும் வேதம் வரும், பரமனுக்கும் கண்ணீர் வரும் என்று உன் பாடல் கேட்டால்தான் கடவுளுக்கும் கடவுளாகி அமர்ந்து காது கொடுத்து கேட்க தோன்றும். ஆஹா, தாசனோ வைரமோ வாலியோ சொற்கள் சேர்த்தாலும் நீ நாதனோ தேவனோ ராஜனோ சுரங்கள் கோர்த்தாலும் ஆஹா, அங்கு எல்லா இடமும் உன் குரல் தான் ஜொலிக்கிறது அப்படின்னு இருக்காரு. எஸ்பிபியை பற்றி இப்படி கவிதை சொல்லி சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டமன்னாறு செல்வசன்னிதி சுதன்.

0: வசந்தத்தின் பாடும் நிலா. இன்னும் சில நிமிடங்கள், இந்த சில நிமிடங்களையும் அர்த்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்வோம் எஸ்பிபியின் பாடல்களோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312-775-0301 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் வருவார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் காரிலிருந்து கம்மியில இருக்கேன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: எனக்கு சார் சிதம்பரம் படத்துல இதோ இதோ பல்லவி எப்போ அந்த பாட்டு தான் சார்.
0: ஏன் உங்களுக்கு அந்த பாடல்?
1: நல்ல விருப்பம் சார் அந்த பாடல்.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காக?
1: எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தத்தை கேட்கும் அனைத்து.
0: சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.
0: நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கூட கேட்கலாம். ஆனால் அடுத்து இரண்டு பாடல்கள் நான் வச்சிருக்கேன். அந்த பாடல்களை பற்றி சொல்லணும்னா, எத்தனை தலைமுறைகளுக்கு அவர் பாடிய பாடல்கள் பிடித்திருந்தாலும், கொஞ்சம் 2000களின் முதலில் வந்த பாடல்கள், அல்லது இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 90களில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள் அல்லது இந்த இரண்டு பாடல்களும் மிக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை, எஸ்பிபி அப்படி ஒருவருக்கு பிடிக்கும் இருவருக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. பாடும் நிலா என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அப்படி பாடும் நிலா தந்து சென்ற இரண்டு பாடல்களில் இந்த பாடல்கள் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக இளசுகளின் காதல்களை வந்து அப்படியே கொஞ்சி பார்க்கிற அல்லது கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நந்தா படத்திலிருந்து முன்பணியா, அடுத்தது திருமலை படத்திலிருந்து அழகோரில் பூத்தவளை. நானெல்லாம் எத்தனை முறை இந்த இரு பாடல்களையும் இடைவிடாத கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. உங்களுக்காக தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.

வசந்தத்தின் பாடும் நிலா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எத்தனை இரவுகள், எத்தனை நூறு பாடல்கள் அல்லது எத்தனை ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் ஏனோ பாடும் நிலா தந்து சென்ற அந்த பாடல்களின் இனிமை இன்னுமே நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. முதல் முறை கேட்பது போலவே எம் நெஞ்சம் அந்த பாடலை ரசிக்க தொடங்குகிறது. இசைக்காய் ஒரு முறை, பாடல் வரிக்காய் ஒரு முறை ஒரு பாடலை கேட்கலாம் என்றால், இவரின் குரலுக்காய் பல்லாயிரம் முறை கேட்கலாம் ஒவ்வொரு பாடல்களையும். அப்படி ஒரு அருமையான குரல் அல்லது இவர் பாடும் விதம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எஸ்பிபி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரு உணர்வுகளோடும் கலந்த நிறைந்த ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். பாடகராக மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனிதராகவும் மட்டும் கிடையாது. எஸ்பிபி பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், பின்னணி குரல் பதிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி எஸ்பிபி அப்படிங்கும்போது நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட அந்த குழந்தைத்தனமான ஒரு சிறு

நமது எஸ்பிபி அவர்களுக்கும் இடையில். அது சண்டை என்று சொல்வதை விட ஒரு கருத்து முரண்பாடு அல்லது கருத்து வேறுபாடு நிலவியது. ஆனாலும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த மேடைகளிலுமே எங்கேயுமே எஸ்பிபி அவர்கள் பேசும்போதும் உரையாற்றும் போதும் அல்லது பாடல் பாடுவதற்கு முன்பும் இளையராஜா அவர்களை ஞாபகப்படுத்த, பெருமைப்படுத்த அல்லது அவர் பற்றி பேசுவதற்கு தவறியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவரின் பாடல்களை பாடுவதால் மட்டுமல்ல, அவர் எனது நண்பன் என்பதால் மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல மனிதன், நல்ல ஆத்மா என்பதற்காய் எப்போதுமே அவரை பற்றி பெருமையாய் கூறிக்கொண்டிருப்பார் நம்மளோட எஸ்பிபி அவங்க. அந்த குணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் எஸ்பிபி கமல் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த அண்ணன் தம்பி பாசம் கூட மிக அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாடுவது எஸ்பிபியா அல்லது கமலா என்று தெரியாமல் பல பாடல்களை நாங்கள் கேட்டிருப்போம். சில நேரங்களில் கமல் பாடிய பாடல்களை கூட இது எஸ்பிபி பாடல்கள் தான் என்று ஞாபகம் வைத்திருப்போம். காரணம், கமலுக்காய் எஸ்பிபி பாடிய அனைத்து பாடல்களுமே கமல் நடிக்கும் போது எஸ்பிபி அவர்கள் தான் பாடுகிறார்கள் என்பதை மறந்து கமல் தான் பாடுகிறார் என்பது போல் இருக்கும். கமல், ரஜினி, விஜய், அஜித், சூர்யா என்று அனைத்து நடிகர்களுக்கும் பாடியிருக்கிறார். அவ்வளவுதானா என்றால் எம்ஜிஆர் தொடக்கம் இன்று இருக்கும் நடிகர்கள் வரையுமே பாடியிருக்கிறார் நமது பாடும் நிலா. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்று 1000 பட்டங்கள், 1000 கௌரவங்கள், அரசாங்க மரியாதைகள் இவையெல்லாம் அவருக்கு கிடைத்திருந்தாலும் என்றும் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்து தலைமுறைகளை தாண்டி அவர் நினைவுகளையும் அவரது குரலையும் கடத்தி செல்லும் ஓரிடத்தில் அவர் இருக்கிறார். தமிழ் ரசிகர்கள் எல்லோருமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடும் நிலான்னு தான் அழைக்கிறோம். காரணம் என்ன, அவரது குரல் இந்த பூமி இருக்கும் வரை பல நூறு வருடங்கள் ஆனாலும் பல நூறு யுகங்கள் போனாலும் இந்த பூமியில் இசை என்று ஒன்று இருக்கும் வரை பாடும் நிலாவின் குரலும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு பாடகரின் குரல் காலத்தை வெல்லுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் நம்மளோட எஸ்பிபி பாடின பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னும் நம் நெஞ்சுக்குள் உயிரோட்டமாக இருக்குதுன்னா அதற்கு காரணம் எஸ்பிபி. எஸ்பிபி காய் வசந்தம் வானொலியில் பாடும் நிலா நிகழ்ச்சி பல வருடங்களாக பல்லாயிரம் பல்லாயிரம் நினைவுகளோடு, பாடல்களோடு, நம் நேர்களின் அன்பினோடுமே வந்து கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இரவாக இந்த ஒரு இரவும் கடந்து போயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் மனதுக்கு கவலையாக இருக்குது. ஆனாலும் எஸ்பிபியின் பாடல்களை எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம் இல்லையா. எஸ்பிபியின் பாடல்கள் கேட்பதற்கு காலம் நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. பாட்டு கேட்கணும்னாலே 10 பாடல்கள் நம்ம கேட்டோம்னா அதில் குறைந்தது 2-3 பாடல்களாவது எஸ்பிபி அவர்களின் பாடல்கள் இருந்துதான் ஆகும். அதுதான் அவர் சிறப்பு. காரணம், பாடல்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் எஸ்பிபியின் குரலுக்கு மாற்று இல்லை. காற்றில் கலந்த அந்த குரல் காலத்தை கடந்த இசையோடு இணைந்திருக்கும். அவர்தான் நம் எஸ்பிபி. ஒரு பாடகர் அல்ல, ஒரு இசை பல்கலைக்கழகம்னே சொல்லலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை. எத்தனை காலமும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு, இன்றைய தினமும் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்குமே எனது கரம் கூப்பிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நீங்கள் தான் இன்னும் எஸ்பிபியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். என்னோடு இணைந்த அனைத்து சொந்தங்களுக்கும், ஃபேஸ்புக்கினோடாக இணைந்த சொந்தங்களுக்கும், அது மட்டுமல்லாது அழைப்பினை ஏற்படுத்தியவர்களுக்கும், வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களுக்கும், அல்லது அழைப்பை எடுக்க முடியாமல் தவித்தவர்களுக்கும்னு எல்லாருக்குமே நன்றி.

கூறிக்கொள்ள வேண்டிய தருணம் இது. எஸ்பிபியின் குரலோடு என்றும் நீங்கள் இணைந்திருங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பாடும் நிலா நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இதே போன ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இந்த இரவு உங்களுக்கு ஒரு இனிமையான இரவாகட்டும் சொந்தங்களை. எஸ்பிபியும் அவர் குரலும் என்றும் உங்களோடு இணைந்து பயணிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறும்.

கவுத்தி புட்டியப்பா. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: வெய்யண்டி அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்
1: ரைட் ரைட் டபுள் ஒன் ரைட் ரைட் டபுள் டூ ரைட் ரைட் டபுள் த்ரீ
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம்படிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவனை
2: நாயக் கல் நாயக்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்கள்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் என்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேசம் பங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா அது என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி ஏதாவது நமக்கு நிறைய நியதிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு பெண் என்பவளை வைத்து தான் ஒரு குடும்பம் எப்படி, அவருடைய பாரம்பரியம் எப்படி அப்படின்னு மற்றவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளுவதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த பொறுப்பை பெண்கள் இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 6 விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 6 விஷயங்களையும் ஒரு பெண் மிக சரியாக கடைபிடித்தால் அந்த பெண்ணினுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த பெண்ணும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாள். அதனால அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கிறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும். ரெண்டாவது, நல்ல ஆடைகளை உடுத்துதல். என்னங்க இது கூடவா ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம் நாட்டின் தேசிய உடை என்ன அப்படின்னு இப்ப யாராவது குழந்தைங்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாதி பேருக்கு மேல புடவை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, சில ஆண்டுகள் கழித்து நம் நாட்டின் பாரம்பரிய உடை என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து யோசிக்காம சொல்லிடுவாங்க, நைட்டி அப்படின்னு. ஏன்னா கிராமமா இருந்தாலும் நகரங்களா இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உடையாக இது மாறி போய்விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு இரவு உடை. இரவில் அதை போட்டுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது அவரவருடைய சுதந்திரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உடை, இரவு உடை. அந்த இரவு உடையே வந்து நீங்க பகல்லையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உடைக்கான மரியாதையே முதல்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா கூட ஒரு காலத்துல போய் உடனே நல்ல உடைய மாத்திட்டு வந்து அவங்களை வரவேற்கிற பண்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க இரவு உடையிலேயே தான் பகல்லையும் இருப்போம், வர்றவங்க வாங்க வராதவங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு மாறி போயிட்டே இருக்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே முதலில் வணங்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள போனோடனே அம்மா வணக்கம் அப்படின்னு நாம சொல்றோம்னா அந்த பெண்ணினுடைய உடைய அழகும் அதில் ஒன்று சேர்ந்தது. அவளை பார்த்த உடனே நம்ம ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்து நம்ம பொண்ணு எப்படி இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட கேட்டா உடனே எப்படி சொல்ற, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப அது குணத்தோடும் சரி, அவள் அழகோடும் சரி, அவளுடைய ஆடை அலங்காரங்களும் அதில் அடங்கியது தானே. அப்போ ஒரு பாரம்பரிய உடை அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்னொன்னு வைக்கிறாங்க. என்னங்க நீங்க எப்போதுமே எங்களை புடவையே தான் கட்டிக்க சொல்றீங்களா, அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே, எப்போதும் புடவை கட்டிக்கிட்டே எங்களால இருக்க முடியுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி தோணலாம். புடவை மட்டுமே கட்டணும் அப்படின்னு நான் சொல்லலை. நல்ல நாகரிகமாக நீங்க ஒரு சல்வார் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த இரவு உடையோடையே பகலிலும் இருப்பது ஒரு அநாகரிகமான செயலாக, மற்றவர் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் வந்த உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் அந்த நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நல்ல மங்களகரமான ஆடையை உடுத்தி கொண்டு வீட்டில் இருக்கிற போது மகாலட்சுமியின் தோற்றத்தோடு இருக்கணும். நீங்களே வந்து இரவு உடையோட உங்களை கண்ணாடியில பாருங்க, நல்ல அழகா ஒரு புடவை கட்டிட்டு கண்ணாடியில பாருங்க, எது உங்களுக்கு அழகுன்னு தெரியுதோ அந்த அழகை வந்து நம்ம எப்போதும், ஏன்னா பெண்ணாலே அழகுதானே, அந்த அழகோடு நாம இருக்கிறதானே நமக்கும் ஒரு நல்ல மரியாதையை பெற்றுத்தரும். மூன்றாவது, காலையில இப்ப நம்ம வந்து சுறுசுறுப்பா எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, நல்ல ஆடை அணிஞ்சாச்சு, அதுக்கப்புறமா விளக்கேற்றி இறைவனை வழிபடுதல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து அன்றாடம் கண்டிப்பான முறையில தெய்வத்தை வழிபடுவதற்கு விளக்கேற்றி வழிபடணும். விளக்கு ஏன் ஏத்தணும், எப்படி ஏத்தணும், அதை ஏத்துறதுனால என்ன பலன், என்ன என்ன ஊத்தணும், என்ன திரி போடணும், இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கணும்னா உடனே தீபம் ஏத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு அடியனுடைய இன்னொரு வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல தீபத்தை பத்தி முழு தகவலும் நான் கொடுத்துருக்கிறேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தீபம் எப்படி ஏத்தணும் என்ன அப்படின்னு. ஒரு வீட்டில் மங்களகரமான விளக்கு காலையும் மாலையும் ஏற்றப்படுகிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகன்று மகாலட்சுமியினுடைய அருள் அந்த இல்லத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். ஆகவே மூணாவது விஷயம், தீபம் ஏற்றி வழிபடுதல். நாலாவது விஷயம், மங்களகரமான சொற்களை பேசுதல். எப்பவுமே ஒரு பெண் வந்து அமங்கலமான வார்த்தைகள் சொல்லுவதை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா பாஞ்சாலி வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தையின் விளைவே தான் 18 அக்ரோனி சேனைகளை அழித்தது இல்லையா. அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து மங்களகரமான வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக பேச வேண்டும். அது மட்டும் இல்லாம பேசுகிற போது அந்த பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும். நம்ம பேசி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை கண்டிப்பா செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் திறன் அப்படிங்கிறது அந்த பேச்சில் இருக்கணும். ஒரு பெண் பேசுகிற போதே எதிராளி வந்து அந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இருக்கணும். அதுக்குதான் ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு பேர். ஒரு குடும்ப தலைவினா சாதாரணமானவள் இல்லையே. ஒரு தலைவி வந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தீர்க்கும் வண்ணமா இருக்கணும். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் சண்டை போட்டுக்குவாங்க, எங்க பெரிய அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பேசினாதான்ப்பா சரியாகும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பேச்சாற்றல் அப்படி. அது மாதிரி நல்ல வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகளை பேசுங்க. எப்போ கொஞ்சம் ஒரு ஒரு சுடி இறக்கி அமைதியாகவே வந்து ஒரு குடும்பத்துல வந்து பேச பழகணும். ரொம்ப சத்தமா கத்தி எப்பவுமே பேசினா நமக்கு தான் அது பிற்காலத்துல பிரச்சனையா இருக்கும். அதனால அமைதியா பண்பா மகிழ்ச்சியா பேசுவதற்கு பழகணும். அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் நான் சொல்ல போறேன். சிரித்த முகத்தோடு இருக்க பழகுதல். நீங்க பேசி கூட ஒருத்தவங்களை வரவேற்க வேண்டாங்க. வாங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவுலாம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. முதல்ல பார்த்த உடனே ஒரு புன்னகை, யாரா இருந்தாலும் ஒரு புன்னகை. சிரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதிலும் குறிப்பா வீட்டுக்கு உள்ள நுழைகிற போது அந்த வீட்டு பெண்ணின் சிரித்த முகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில வீட்டுல சில அம்மா நல்ல மலர்ந்த முகமா தாமரப்பூ மாதிரி இருப்பாங்க, சில நேரங்கள்ல வாழைப்பூ மாதிரி முகம் வச்சுக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால வீட்டுல எப்பவுமே வந்து பெண்கள் வந்து சிரித்த முகமா மகிழ்ச்சியா, இல்லை நான் சிரிச்சா நல்லா இருக்காது, எனக்கு பல்லெல்லாம் வந்து எடுப்பா இருக்குது அப்படின்னு நம்மளை நாமளே வந்து குறைச்சிக்க கூடாது. எப்படி நாம இருந்தாலும் நாம் சிரிக்கிறது தான் நமக்கு அழகுன்னு தீர்மானம் பண்ணிட்டு நல்ல சிரித்த முகமா மகிழ்ச்சியா எப்பவுமே இருக்கணும். அடுத்தது ஆறாவதா முக்கியமான இன்னொரு விஷயம், சுத்தம். இந்த சுத்தங்கிறது எங்கெங்க கடைபிடிக்கணும், முதல்ல மனசு சுத்தம், அதுக்கப்புறமா நம்முடைய உடம்பு சுத்தம், அதுக்கப்புறமா நாம சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய இட சுத்தம், வீடு, பூஜை அறை எல்லாமே வந்து ஒரு பெண் சுத்தமா வச்சுக்கிட்டா அவளே ஒரு மகாலட்சுமியாகவே கருதப்படுவாள். எந்த வீட்டுல சுத்தம் இருக்குதோ அந்த வீட்டுல மகாலட்சுமி இருப்பாள் அப்படின்னு நாம சொல்றோம்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அந்த வீட்டினுடைய பெண் மிக பொறுப்பாக நடந்து கொள்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ செலவு பண்ணும் போதும் பணம் சம்பாதிக்கிறதுலயும் அந்த பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா வந்துடும். அதனால ஒரு பெண் என்பவள் எப்பவுமே வந்து தன்னை சுத்தமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்போ எளிமையா ஒரு ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம், ஆனா இந்த ஆறு விஷயங்களையுமே வந்து முதல்ல கடைபிடித்தாலே போதும் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அலுவலகத்துக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாய் இருக்கக்கூடியவள் இந்த ஆறு விஷயங்களையும் கடைபிடிக்கிற போது அவளுக்கே தன் மேல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அந்த ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நாம பெற்று ஒரு நல்ல மங்களகரமான பெண்ணாக நடமாடும் மகாலட்சுமிகளாகவே நாம் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு துணை புரியட்டும். இது போன்ற பல நல்ல தகவல்களை தொடர்ந்து உங்களது நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.

நாங்கள் கிறிஸ்தவ பாடலினை கேட்டோம். நேர்கள் தொடர்ந்தும் இஸ்லாமிய பக்தி கீதத்தோடு இணைந்திருக்கலாம்.

நேர்காணிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று 14ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாளும் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003, அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 8 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் சந்தோஷ நிகழ்ச்சி.

படித்து வைத்த பாடலது வெயில் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷினுடைய இசையில் இணைந்திருக்கும் செந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் பாதுகையிலிருந்து சின்ன தம்பி, பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், அதே போல ரமணி டிலுக்ஷன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, யட்டியாந்தோட்டு, சிவாஜுலசிலக்குடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார் கௌசல்யா ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பகிர்ந்து கொண்டு ஒரு இனிமையான பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க கலகால இருந்து. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கெலியா. கங்கைவத்தை சேர்ந்த பிரபாகரன் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வாழ்த்துவதாக அப்பா குமாரவேல், அம்மா புவனேஸ்வரி, அன்சிமா, அதே போல தர்ணிதரன் ஆகியோர் வாழ்த்துவதாக லோகநாதன் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை பிரபாகரன் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஜெஸ்வின் வந்திருக்கிறாங்க. தலவாக்கலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பாடல்கள்லாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் தன்னுடைய அன்பு மனைவி வயலட் மற்றும் ரீகன் ரியூன் சொந்தங்கள் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஆரையம்பதி தீரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி மற்றும் பிரசன்னா, பிரணய், திலக்ஷிகா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். ஹேட்டன் பரமா வந்திருக்கிறாங்க. உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பு சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறார். மிகவும் சந்தோஷம் பரமா. அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன், வாசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5003, அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த இனிமையான காலை நேரத்தில் இனிமையான பாடல்களோடும் உங்கள் அழகிய வார்த்தைகளோடும் உங்கள் அழகிய வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய சந்தோஷ சாரல்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினையின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் திருமணம் மற்றும் பிறந்த நாள் ஏனைய நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெலவதை அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல வெளிமடையிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல வெளிமடையக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பிந்தணியிலிருந்து ராசையா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மணி பத்மினி தினு தஷன் வசந்தி மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பனைய இனிய காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தையில இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கரிய சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ராஜு வந்திருக்கிறாரு. ஐ சகோதரி அன்பான காலை நேர வணக்கம். விலன்கள தோட்டத்தில் இருந்து நிமல்குமார் வந்திருக்கிறாங்க. என்னுடைய அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்துன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி, சமிந்தா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு புவாக்பிட்டி பிரகதிபுர அவிசாவளையில இருந்து சந்திரகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரண்யா, ஐசேனியா ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு களுத்துறையில இருந்து ஜூட் வந்திருக்கிறாங்க. முரளி, டிலான், ஜூட், விவேக், அருண், இசாரா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வாழைச்சேனியிலிருந்து அகிலன், அர்ச்சனா வந்திருக்கிறாங்க. திருமலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். கொஸ்டந்தி கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. இன்று பிறந்த நாள் சுபகாரியங்கள் ஈடுபடும் அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆனந்தன் வந்திருக்கிறாரு. அக்கறைப்பாட்டு பாப்டையில் இருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112725003 அதே போல 0112725111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது வசந்த காற்றலையில் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. நேரம் அது காலை 5 மணிக்கிருந்து 30 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து மொழிகின்றது ஒரு எளிமையான பாடல். இது ரிதம் திரைப்படத்துக்காக இசை புயல் ஈ ஆர் ரகுமானின் இசையில்.